0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 18 நாள், பராபாப வருடம் புரட்டாசி மாதம் 23 நாள், 10 தேதி சனிக்கிழமை, 2026 ஆண்டு அக்டோபர் மாதம்.

0: இனி கேட்கலாம் நாள் ஒரு குரல்.
1: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை.
2: செல்வங்களுரெல்லாம் சிறந்த செல்வம் செவியால் கிடைக்கும் கேள்வி செல்வம். கேள்வி செல்வம் மற்ற எல்லா செல்வங்களிலும் தலைமையானது. குறள் 411 அதிகாரம் கேள்வி.
1: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம்.

0: பொருளெல்லாம் சிறந்த செல்வம் செவியால் கிடைக்கும் கேள்வி செல்வம். கேள்வி செல்வம் மற்ற எல்லா செல்வங்களிலும் தலைமையானது. குறள் எண் 411 அதிகாரம் கேள்வி.
1: இனி நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று இடம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நேரம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்கிறார் மாணவி பொன் விசாலி. 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 7:00 சூழல் விளக்கு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள். ஏழு 25 நலமாய் வாழ இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள் முதியோர் ஆரோக்கியம் குறித்து விளக்கமளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். பகுதி 10 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரை தென்றல். 9:00 அரங்கிசை சேலம் ஆர் ஸ்ரீராம் பாட்டு பி விட்லா ரங்கன் வயலின் கள்ளக்குறிச்சி எஸ் சிவகுமார் மிருதங்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:00 உலக வான் விண்வெளி வார விந்தைமிகு விண்வெளி உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல் தருகிறார் மதுரை சேர்மதாயி வாசன் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரியின் முதல்வருமான எம் கவிதா அவர்கள். அதைத் தொடர்ந்து எனக்கு பிடித்த பாடல் கேட்கலாம். காலை 11:00 மதுரை தென்றல். நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். பனிரெண்டு 10 சங்கீத சாரல் காஞ்சிபுரம் எஸ் மதனகோபால் நாதஸ்வரம் வினோத்குமார் நாராயணசுவாமி தவிழ் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 பெருமைமிகு பாரதம் தூய்மை பாரதம் உன்னத பாரதம் சித்திரம் எழுதியவர் வி நந்தினி அமைப்பில் உதவி ஆர் முருகன் அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு.

மாலை 5:27 தொடங்கும் நமது மதுரை மத்திய அலைவரிசையின் நிகழ்ச்சியில் முதலாவதாக 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள் ஜிஎம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி குமார் அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்ராம்பாக்கம் ஏ காந்தி அவர்களுடன்

சண்முகம் உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள். அதில் இரண்டாம் பகுதியாக வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன் வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள். அதைத் தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 இசை மஞ்சரி என்.சி. சௌத்ரவள்ளி பாட்டு, 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 நமது மதுரை மத்திய அலைவரிசையின் ஒளிபரப்பு. இனிதே நிறைவடையும்.

0: நேரம் 6 மணி.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலன்
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
4: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
5: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
4: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
5: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
4: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
6: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
5: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
4: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
5: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
6: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
8: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா?
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணலை.
2: அதுக்கு என்னமா பண்ணுறது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒன்று நிற்காம மழை பெய்யும் இல்லை வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்ணுறது?
1: இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்று நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி.
3: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: தனியா வா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போ போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்.
1: மா புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா
4: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சலாக
5: அவர்களுடன் நேர்முகம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: in defeating his nearest rival, All India United Democratic Front Chief Badruddin Ajmal, by over 1,42,000 votes. Congress candidate Sibomani Bora finished third. In men's cricket, West Indies defeated India by 6 wickets in the second T20 International in Ranchi last night, levelling the 5-match series to 1-1. Chasing a target of 250 runs, West Indies overhauled the score, posting 250 runs for the loss of 4 wickets in 18.3 overs, winning the match with 9 balls to spare. Captain Shai Hope led from the front with a magnificent 102 of 45 balls, while Sherfane Rutherford's 84 of 37 set the chase alight. And that is the end of this news bulletin.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: நம்பி அகப்பொருள். இந்நூல் நார்கவிராச நம்பி என்பவரால் இயற்றப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரது சமயம் சமணம். சோழ நாட்டில் வாழ்ந்தவர். ஆசுகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி முதலான கவிகளை பாடுவதில் வல்லவர். நம்பி அகப்பொருள் ஒரு சார்பு நூலாகும். அகப்பொருள் இலக்கணம் கொண்டது. இதில் 252 நூற்பாக்கள் உள்ளன மற்றும் 5 பிரிவுகளை உடையது. இந்நூலுக்கு இலக்கியமாக தஞ்சைவாணன் கோவை பொய்யாமொழி புலவர் என்பவரால் பாடப்பட்டது. இதில் 3 இயல்கள் மற்றும் 33 பிரிவுகள் உடையது. மொத்தம் 425 பாடல்கள் உள்ளன. மாறை நாட்டை ஆண்ட சிற்றரசர் சந்திரவாணன் என்பவரை பாட்டுடை தலைவராக கொண்டு இயற்றப்பட்டது. இதில் கைக்கிளை உடையதை ஒருதலை காமம் என்பர், 5 தினை உடையதை அன்புடை காமம் என்பர். பெருந்தினை என்பது பொருந்தா காமமாகும். 5 தினைக்கும் உரிய பொருள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பனவாகும். இயற்கை புணர்ச்சியின் இலக்கணம் என்பது ஒத்த தலைவனும் தலைவியும் எதிர்பாராமல் சந்திப்பது இயற்கை புணர்ச்சி ஆகும். இதனை தெய்வ புணர்ச்சி என்பர். பிரிவின் வகையாக ஒருவழித்தனத்தல், வரைவிடை வைத்து பொருள் வயில் பிரிவதாகும். இடந்தலைப்பாடு என்பது தலைவியை முதல் நாள் சந்தித்த இடத்தில் உதவி செய்த தெய்வம் மீண்டும் அதே தெய்வம் உதவும் என எண்ணி வந்து அவளை சந்தித்து மகிழ்வதாகும். தலைவி தன் எண்ணங்களை நேரடியாக அன்னையிடம் கூறாமல் அல்லது வீட்டில் உள்ள மற்ற பெரியவரிடமோ முறையிடக்கூடாது. தன் தோழியிடம் மட்டுமே வெளிப்படுத்துவாள். தோழி செவிலித்தாயிடமும், செவிலித்தாய் நற்றாயிடமும், நற்றாய் இல்லத்தில் உள்ளோரிடமும் முறையிடுவர். இதனை அறத்துடன் நிற்றல் என்பர். அடுத்து உடன்போக்கு என்பது தலைவன் தலைவி இருவரும் அயலார் அறியாவண்ணம் ஊரை விட்டு ஓடிப்போதலை குறிக்கும். காலப்போக்கில் இதனை ஊடுகாலி என்பர். கற்பில் பரத்தியல் பிரிவாகிய ஊடல் கொள்ளும் தலைவியை ஊடல் தீர்க்கும் வாயில்களாக பாணன் முதலானோர் அடங்குவர். அகப்பொருள் மரபாக கைக்கிளை, 5 தினை, பெருந்தினை கொள்ளப்படும். களவழுக்கத்தின் கைக்கிளை மற்றும் இயற்கை புணர்ச்சி மற்றும் வன்முறையில் பிரிவு, பிரிவழி களங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம், வரைவு கடாதல், ஒருவழிதனத்தல், வரைவு இடைமறித்து ஒரு பொருள்வயிர் பிரிதல் முதலானவை விளக்கப்பட்டுள்ளன. கற்பொழுக்கத்தில் இல்வாழ்க்கை, கற்பிற்பிரிவு, ஊடலுக்கு உரிய கிளைவிகள் முதலியன இடம்பெற்றுள்ளன. நம்பி அகப்பொருளுக்கு முதல் நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இடம்பெறும் அகத்தினியல், களவியல், கற்பியல் போன்றவை மூல நூல்களாகும். புறம் என்றால் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, அகம் என்றால் பகிர்ந்து கொள்ள இயலாதது என்பர். நம்பி அகப்பொருள் விரிவாகவும் எளிமையாகவும் இனிமையும் நிறைந்தது. அக்கால வாழ்வியலை தெல்ல தெளிவாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைக்க வல்லது. தொல்காப்பியம் குறிப்பிடும் எண்வகை மனங்களில் 5வது மனமாக கொள்ளப்படும் கந்தர்வம் என்பதோடு தொடர்புடையது. இதனை யாழோர் கூட்டம் என்பர். அதாவது ஒத்த தலைவனும் ஒத்த தலைவியும் கொடுதலும் அடுதலும் இன்றி தாமே இயற்கை வழியில் தெய்வ சங்கல்பத்தால் நிகழும்

0: சந்திப்பு மற்றும் புணர்ச்சியை குறித்து நிற்பதாகும். இதில் ஒத்த என்றால் வயது, மனது, உடல்நிலை மற்றும் பிறவை அனைத்தும் இருவருக்கும் ஒத்து இருத்தலை குறித்து நிற்பதாகும். இயற்கை வழி என்றால் எதிர்பாராமல் சந்திக்கும் தெய்வ செயலாகும். இதில் தலைவன் தலைவி ஒருபோதும் சுட்டக்கூடாது. அப்படி சுட்டினால் அது புறமாகிவிடும். அதாவது அகம் பொதுவானது. தொல்காப்பியர் மக்கள் முதலிய அகணைந்தினியும் சுட்டி ஒருவர் பெயர் கொலைப்பெறார் என்பதன் மூலம் இதன் இலக்கணம் தெளிவாக வரையறை செய்யப்பட்டுள்ளது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கலாம் பக்தி மாலை. நேரம் 6:15.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலை தரும் அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 6:26. பக்தி மாலையில் இடம்பெறும் பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் 6:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹிட்ஸில் நாம் இணைந்திருப்பது பக்தி மாலை. பக்தி மாலை தரும் நிறைவு பாடல் இது உங்களுக்காக.

0: 6:35. இன்று பராபாப வருடம் புரட்டாசி மாதம் 23 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, தமிழ்நாடு அரசின் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விவசாயிகளின் நலனுக்காக அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக நேரடியாக ரொக்க விலையில் தரமான விதைகள் மற்றும் உரங்கள் வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விவசாயிகள் தங்களின் பயிர் சாகுபடி, பரப்பு மற்றும் நில ஆவணங்களின் அடிப்படையில் நேரடியாக ரொக்க பணம் செலுத்தி இந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். இடைத்தரகர்கள் இன்றி தரமான விதைகள் மற்றும் உரங்கள் நியாயமான விலையில் தங்குதடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு உங்கள் பகுதிக்கு உட்பட்ட அனைத்து தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் வழங்கப்படுகின்றன. தேவையான ஆவணங்கள் பயிர் சாகுபடி, பரப்பு மற்றும் நில ஆவணங்கள் ஆகும். இடைத்தரகர்கள் இன்றி தரமான விதைகள் மற்றும் உரங்கள் சரியான விலையில் உடனுக்குடன் கிடைக்கும். வேளாண்மை துறை மூலம் சான்றளிக்கப்பட்ட நெல் மற்றும் இதர பயிர் வகைகள் வேளாண் விரிவாக்க மையங்களில் மானிய விலையிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்கிறது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற 11 பாரம்பரிய அரிசிகளிலிருந்து மதிப்பு கூட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. இது கட்டண பயிற்சி என்பதால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய 10:00 முதல் 4:00 வரை அழைக்கலாம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய எண்கள் 63 69 29 36 09. மற்றொரு எண் 95 97 86 22 07. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 63 69 29 36 09. மற்றும் ஒரு அலைபேசி எண் 95 97 86 22 07. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற 28 மற்றும் 29 ஆகிய 2 ஃப்ரூட் ஜாம், ஸ்குவாஷ் தயாரிக்கும் பயிற்சி மற்றும் ஆர்டிஎஸ் பானம் தயாரித்தல் பற்றிய விரிவான பயிற்சி நடைபெற உள்ளது. இது முற்றிலும் இலவச நேரடி வகுப்பு என்பதனால் இதில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 10:00 முதல் 4:00 அழைத்து தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 94 88 57 57 16. கைத்தொழில் கற்றுக்கொண்டு சொந்த காலில் நிற்க உதவும் இந்த அருமையான வாய்ப்பை அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற 17 பால் மதிப்பு கூட்டல் பயிற்சி நடைபெறுகிறது. இது இலவச நேரடி வகுப்பு என்பதால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய 10:00 முதல் 4:00 வரை அழைக்கலாம். பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 94 88 57 56.
2: இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி.
1: கூட்டுறவு மேலாண்மை பட்டயப்படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்கிறார் மாணவி பொன் விசாலி அவர்கள்.
3: உங்க பேர்?
4: என்னோட பேர் வந்து பொன் விசாலி.
3: நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க இங்க?
4: இப்ப நான் வந்து சாத்தூர்ல டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிறேன்.
3: இது எத்தனை வருஷ கோர்ஸ்மா?
4: இது வந்து 1 கோர்ஸ்.
3: இப்போ இதை படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத வந்து கொஞ்சம்

0: மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க.
1: நான் எப்படி இந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ்க்குள்ளே வந்தேன்னா, ஃபஸ்ட்டு நான் என்னோடய பிஎஸ்சி மேக்ஸ் டிகிரியை முடிச்சுட்டு என்னோட எய்ம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படி தான் இருந்துச்சு. குரூப் டூ குரூப் ஃபோர் தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதிலே வந்து மெயின்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் போகும்போது கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் படிச்சிருந்தவங்களுக்கு அந்த மெயின்ஸில் நிறையா வாய்ப்புகள் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி நான் படிச்சுட்டு இருக்கும்போது டிஆர்பி எஸ்ஆர்பி ரெக்யூர்மெண்ட் வந்துச்சு. அதனால் இந்த கோர்ஸ் வந்து எனக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இன் விருதுநகரில் அசிஸ்டண்ட்டாக நான் செலக்ட் ஆயிருக்கேன் டிஆர்பி மூலமாக.
0: இப்போ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவீங்க?
1: ஜூலையில் செமஸ்டர் முடியும். எனக்கு முடியவும் அங்கே காலேஜில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். செப்டம்பரில் நான் ஜாயின் பண்ணுவேன்.
0: செப்டம்பரில் ஜாயின் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ட்ரைனிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா?
1: ட்ரைனிங் அந்த மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் கோர்ஸ்லேருந்து தான் நிறையா ஃபீல்டு விசிட் அந்த மாதிரி சொசைட்டி நிறையா பேங்க் அந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். அங்கே பேங்க் எந்த மாதிரி ரன் ஆகுது, சொசைட்டி எந்த மாதிரி ரன் ஆகுதுன்னு அந்த ஃபீல்டு விசிட் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க.
0: இந்த கோர்ஸஸ் படிக்கணும்னா யார் யாரெல்லாம் படிக்கலாம்?
1: எல்லாருமே படிக்கலாம். அதாவது பிளஸ் டூ முடிச்ச யாருனாலுமே இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் வந்து. நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது இந்த கோர்ஸ் பற்றி. இப்போ நிறைய டிஆர்பி எஸ்ஆர்பி ரெக்யூர்மெண்ட் வந்தனால நிறைய அவேர்னஸ் இப்போ வந்துட்டு இருக்குது படிப்படியாக.
0: இது படிக்கிறது வந்து இங்கே தங்கி படிக்கிறீங்களா இல்லை டெய்லி பேசிஸா வரீங்களா?
1: நான் வந்து டெய்லி பேசிஸில் வரேன். சாத்தூர்லேருந்து டெய்லி பேசிஸ் என் வீட்டிலேருந்து அப்படியே டெய்லியில் தான் வந்துட்டுருக்கேன்.
0: காலையில் வந்து சாயந்தரம் போகிற மாதிரியா இல்லை மதியம் வரைக்கும் இருக்குமா கிளாஸஸ்?
1: கிளாஸஸ் வந்து காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு டிசிஎம் கோர்ஸ்.
0: இப்போ இந்த கிளாஸஸில் வந்து என்ன மாதிரியான பாடங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க?
1: அதில் வந்து இப்போது நிறைய கூட்டுறவு அப்படிங்கிறது என்ன, அது கூட்டுறவு ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி அது ரன் ஆயிட்டு இருக்குது, அதோட ஆடிட்டிங், அப்புறம் கூட்டுறவு வங்கியல் பேங்கிங் பத்தி, கோஆபரேட்டிவ் பேங்கிங்ஸ் எந்த மாதிரி ரன் ஆகுது, அதுக்கான கூட்டுறவு சட்டம், கூட்டுறவு விதிகள், இது எல்லாமே நாங்க படிச்சிட்டு இருக்கோம்.
0: இப்போ பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸ்டா வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதாவது டிஜிட்டல் வங்கி பரிவர்த்தனை அப்படின்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பமும் வந்து இன்க்ளூட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கூட்டுறவு இதுல வந்து அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சா, பழகிருக்கீங்களா அந்த மாதிரி எல்லாம்?
1: ஏஐ வந்து கூட்டுறவுல இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது இந்த அளவுக்கு இன்னும் வரல கூட்டுறவுல. இப்பதான் படிப்படியா யங்ஸ்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கிறதுனால பின்னால கூட்டுறவு வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தி வர்ற மாதிரி கண்டிப்பா இருக்கும்.
0: ஆனால் டிஜிட்டல் பரிவர்த்தனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு.
1: கண்டிப்பா யூபிஐ இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு, டிஜிட்டல் இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: இப்போ இந்த இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்றதுனால மக்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்ல முடியுமா?
1: இப்போ என்னன்னா எல்லா கமர்ஷியல் பேங்க்லயுமே அப்படி இருக்கிறனால தான் ஈஸியா வந்து மக்கள் இன்டர்நெட் பேங்கிங் தான் இருக்கிறனால போறாங்க. இப்போ கூட்டுறவு பேங்க்குமே அது வர்றதுனால மக்களுக்கு ஈஸியா அவங்களோட பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கோ அதை எடுத்துக்கிறதுக்கு, திருப்பி கவர்மெண்ட்டுக்கு அந்த கடனை வந்து பேங்க்குக்கு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு இன்டர்நெட் பேங்கிங் மூலமா.
0: இது பாமர மக்களுக்கு எப்படி வந்து போய் ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது கூட்டுறவு அப்படின்னு சொன்னாலே வந்து கிராம மக்கள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப நாலேஜபிள் பர்சன் இப்ப படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, இதை வந்து முயற்சி செய்யறாங்களா, இதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க?
1: இல்ல, பாமர மக்களும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முயற்சி பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை இப்ப எல்லார் கையிலயுமே மொபைல் போன் வந்து வந்துருச்சு, அவங்களும் இப்ப அதை இன்டர்நெட் பேங்கிங்க்கு அவங்களும் பழகிட்டு வர்றாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான்.
2: இதுவரை கூட்டுறவு மேலாண்மையில் பட்டயப்படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்ந்தார் மாணவி பொன் விசாலி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: റേഡിയോ ലിസണേഴ്സ് ഒക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
2: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
2: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
2: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மெண்டா.
2: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
2: ஆமாப்பா.

0: அமௌண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, ஒரு மணிக்கு வரும் மதியம், கரெக்டா?
0: ஆமா ஆமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
1: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
0: ஆமா,
1: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
0: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாம் நாகோன் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம், ரெஜிநகர், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். பிஜேபி தொண்டர்களின் அயராத பணி காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு நாட்டு மக்களின் நலன்களுக்கு மேலும் வலுவாக செயல்பட்டு அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற அரசுக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளர் சங்கத்தின் விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ராணுவ தளவாடங்களின் நம்பகமான ஏற்றுமதியாளராக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று கூறினார். கடந்த நிதியாண்டில் நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 60% அதிகம் என்றும், சாதனை அளவாக 38,424 கோடி ரூபாயை எட்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியில் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு 55% என்றும், அதற்கு நிகராக தனியார் துறையினரும் பங்காற்றியுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்ற பல் மருத்துவம் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாடு முழுவதும் 400,000 பல் மருத்துவர்கள் உள்ள போதிலும் கோடிக்கணக்கான மக்களின் சுகாதார சேவையை நிறைவு செய்ய இந்த எண்ணிக்கை போதாது என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சி என்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை மருத்துவ வசதிகள் கிடைப்பதையும் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்களுக்கு பல்வேறு மருத்துவ வசதிகள் கிடைத்தாலும் தொலைதூரத்தில் உள்ள கிராமப்புற மக்களுக்கு பல், கண் உட்பட பல்வேறு உறுப்புகளுக்கான சிகிச்சைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும், இளம் மருத்துவ மாணவர்கள் ஊரக பகுதிகளில் பணியாற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். காவிரி ஆறு தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளுக்கு உயிர் நாடியாக உள்ளது என்றும், லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமும் வேளாண் பொருளாதாரமும் இதில் அடங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தின் நலனை பாதுகாக்கும் வகையில் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடி.

0: நாட்டின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள் பல்வேறு வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் ரயில் நிலையம் 36 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் பாரத பிரதமர் அறிவித்த அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் உட்பட நாடு முழுவதும் 1275 ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றன. நாமக்கல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை 12 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட அமிர்த் பாரத் ரயில்வே நிலைய மேம்பாட்டு பணிகள் 36 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது இந்த ரயில் நிலையம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள், மின் தூக்கி, நடைமேடைகளுக்கு பயணிகள் சென்று வர இரும்பு பாலம், ரயில் வருவதை அறிவிக்கும் டிஜிட்டல் பலகை, நவீனமயமாக்கப்பட்ட குடிநீர் கழிவறை வசதிகள், விருந்தினர்கள் பயணிகள் அறைகள், பயணச்சீட்டு வழங்கும் மையம், உணவுப் பொருட்கள் விற்பனை அங்காடிகள், வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள், இரவில் ஜொலிக்கும் வண்ண விளக்குகள், உயர்கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் வசதிக்காக அரசு, தனியார் பேருந்துகள், உணவகங்கள் ஆகிய சேவைகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நவீனமயமாக்கப்பட்ட வசதிகள் நாமக்கல் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை இப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் வரவேற்றுள்ளனர். நாமக்கல் அமிர்த பாரத ரயில் நிலையத்திலிருந்து எஸ் கண்ணன்.
1: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
3: முன்னாடி வந்து அடிப்படை வசதிகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு நாமக்கல் ரயில் நிலையத்துல. இப்ப வந்து அமிர்த் பாரத் திட்டம் மூலமா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மூணு பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷெல்டர் போட்டிருக்காங்க, ஃபேன் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர் லைட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் இறங்குறாங்க நாமக்கல் ரயில் நிலையத்துல அப்படின்னா எங்க போகணுங்கிறதுக்கான ப்ராப்பர் சைன் போர்ட் இப்ப எல்லா பக்கமும் வச்சுட்டாங்க. அந்த போர்டை பார்த்துட்டு அங்க போய் நின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோச் கட்ட அங்க வந்துருது, மக்கள் வந்து ஈஸியா ஏற முடியுது. எங்களை மாதிரி அடிக்கடி டிராவல் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு.
1: மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 2021ஆம் ஆண்டு வயலுக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மின் வாரியத்தின் அலட்சியம் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணைகள் சுகாதாரமான முறையில் பராமரிக்கப்படுவதால் நோய் தொற்று ஏற்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். உலக முட்டை தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் பொதுமக்களுக்கு வேக வைத்த முட்டைகளை வழங்கி பேசிய அவர், ஊட்டச்சத்து நிறைந்த முட்டையின் தனிநபர் நுகர்வு ஆண்டுக்கு சராசரியாக 70 முதல் 80 என்ற எண்ணிக்கையில் இருந்ததாகவும் தற்போது 110 அது உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் தமிழக கோழிப்பண்ணைகள் நாட்டுக்கு முன் மாதிரியாக உள்ளதாகவும் ஏற்றுமதிக்கு அதிக பங்களிப்பை வழங்குவதாகவும் திரு சிங்கராஜ் தெரிவித்தார். துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இம்மாதம் 17 மற்றும் 24ஆம் தேதிகளில் ஷாலிமர் ரயில் நிலையத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை தொடங்குகிறது. இருவரி செய்திகள். டீசல் விநியோகம் தொடர்பாக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா சற்று தளர்த்திக் கொண்டிருப்பது சரியான நடவடிக்கை அல்ல என்று யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கிஸ்துவார் பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை ஜம்மு சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. பஞ்சாபில் தயாரிக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் ரயில் மதுரா நகுதா வழித்தடத்தில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. கடல் ஆமைகளை முறையாக கண்காணித்து கடல் பகுதியில் விடுவித்தல் தொடர்பான செயல்பாட்டு நடைமுறைகள் அடங்கிய புத்தகத்தை சென்னையில் நேற்று வனத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த சிறுவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு நேற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த

0: நோக்கி வாயிலாக சனிக்கோளை பள்ளி மாணவர்கள் கண்டுகளித்தனர். நுண்கீரை சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் தொடர்பான பயிற்சி சென்னையில் வரும் 21ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 7:30 தொடங்க உள்ளது. 5:00 நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இது மதுரை வானொலி நிலையம்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: ஒரு வெள்ளம் புயல்னு இயற்கை சீற்றம் வந்தா அதுல பல உயிர்கள் இறந்து போகக்கூடும். இப்படி இறந்து போன உயிரினங்களை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா உடனே அந்த கழிவுன்னு நினைச்சு அதை அப்புறப்படுத்தி ஆள் நடமாட்டம் இல்லாது இருக்கிற இடத்துலையோ அல்லது மண்ணுக்குள்ளேயோ புதைச்சிடுறோம். ஆனால் இயற்கை இந்த கழிவை ஒரு வளமாகவும் ஒரு சுகாதார அபாயமாகவும் பார்க்குது. உடனே அந்த இறந்த உடல்களை அகற்றுறதுக்கு ஒரு உயிரினத்தை இயற்கை படைச்சிருக்கு. அந்த உயிரினம்தான் கழுகு. சும்மா வெறும் இறந்த உயிரினங்களை சாப்பிட்ற பறவை கிடையாது. அது இயற்கையோட கார்காஸ் டிஸ்போசல் சிஸ்டம், அதாவது இறந்த உயிரினங்களோட உடல்களை அகற்றி சுத்தப்படுத்துகிற முக்கிய வேலையை பார்க்குது. இந்த கழிவுகளோட சிறப்பே நோய் கிருமி பரவுவதற்கு முன்னமே இந்த கழிவுகளை அகற்றுறது தான். இதனால தான் இயற்கையின் கழிவுகளை சுத்தப்படுத்தும் முதல் பணியாளர்னு கழுக நாம சொல்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். 1990களில் இந்தியாவின் கழுகுகளோட எண்ணிக்கை ரொம்ப வேகமாக குறைய தொடங்கிருச்சு. முக்கியமாக 3 ஜிப்ஸ் இனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஓரியண்டல் ஒயிட் பேக்டு வல்ச்சர், இந்தியன் லாங் பில்டு வல்ச்சர், ஸ்லெண்டர் பில்டு வல்ச்சர். இந்த 3 இனமும் இப்போ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. 1992 2007 99% கழுகுகள் இல்லாமல் போச்சுன்றாங்க. அதாவது 100 கழுகுகள் இருந்த இடத்துல இப்போ 1 கழுகு மட்டும்தான் இருக்குது. இதை வெறுமனே எண்ணிக்கையில் குறைவுன்னு மட்டும் நாம் எடுத்துக்க முடியாது. இதனால் முழு எக்கோசிஸ்டமும் பாதிக்கப்படுது, அதாவது முழு உணவு சங்கிலியும் பாதிக்கப்படுது. இதற்கான காரணத்தை தேடும்போது தான் விஞ்ஞானிகளுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. என்னென்னா, கால்நடைகளுக்கு வலி அல்லது அலர்ச்சியை குறைக்கிறதுக்காக NSAID ஒரு மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த டிக்ளோஃபெனக் மருந்து கொடுக்கப்பட்ட கால்நடைகள் இறக்கும்போது அதோட உடம்பில் இருக்கக்கூடிய இந்த மருந்தோட எச்சம் இதை கழுகு சாப்பிடும்போது கழுகோட உடலுக்குள்ளே போய் சிறுநீரக செயலிழப்பையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதனால தான் எண்ணிக்கை இப்படி மலமலன்னு குறைஞ்சி போச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு மனித மருத்துவ முடிவு எதிர்பாராத விதமாக ஒரு முழு வன உயிரின குழுவையே பாதிச்சிருக்கு. இந்தியாவினுடைய 12 மாநிலங்களில் 67 இடங்களில் சேகரிக்கப்பட்ட 1848 கால்நடை உடல்களோட கல்லீரல் மாதிரிகளில் ஆய்வுக்கு எடுத்திருக்கிறாங்க. அதில் 10.1% மாதிரிகளில் இந்த எச்சம் இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்னென்னா, இந்த பூமியில் ஒரு உயிரினத்துக்கு நச்சு பொருள் சின்ன அளவில் இருந்தால் கூட அந்த உயிரினம் அது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அதோட தாக்கம் ரொம்ப பெருசாக இருக்குங்கிறது தான். கழுகுகள் குறைஞ்சதால ரேபிஸ் நேரடியாக ஏற்படுச்சுன்னு சொல்கிறத ரொம்ப ஈஸியாக தெரியலை. ஆனால் கழுகுகள் வீழ்ச்சினால கார்கோஸ் அவைலபிலிட்டியில் மாற்றம், இதனால் நாய்களோட எண்ணிக்கை அதிகரிப்பு, நாய்க்கடி, ரேபிஸ் அபாயம்னு சாத்தியமான ஆதாரங்கள்

0: படங்களை பார்க்கும்போது நமக்கு பயத்தை ஏற்படுத்துது. இதன் பின்னால் தான் நமது அரசு பாதிக்கப்பட்ட கழுகுகளுக்கு பாதுகாப்பான மாற்று மருந்து கொடுக்கறது, அதோட இனப்பெருக்கத்தை பாதுகாக்கிறதுன்னு பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சிச்சு. பார்க்கறதுக்கு கூட அரிதாக இருக்கக்கூடிய இந்த கழுகுகளோட முகம் சுளிக்காத இந்த துப்புரவு பணியால் தான் நாம் இன்னைக்கு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கோம். ஸோ இனிமேல் கழுகை பார்த்தீங்கன்னா கம்பீரமாக ஒரு சல்யூட் கொடுங்க.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி.

0: இனி தொடர்வது சுழல் விளக்கு சென்னை அஞ்சல்.
1: 7 மணி
2: ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் தலைமை பொறுப்பேற்று 25 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. உண்மையில் இது பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய வரலாற்று நிகழ்வு. இந்த 25 ஆண்டுகளில் இந்தியா எட்டியிருக்கும் வளர்ச்சி என்பது மிகவும் பெருமிதம் கொள்ளத்தக்கது. இந்த கொண்டாட்டத்திற்கு மத்தியில் மத்திய அரசு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஆகப்பெரிய நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கிறது. சிறு நடுத்தர தொழிலகங்களுக்கான வளர்ச்சி சார்ந்த முதலீடுகளை திரட்டுவதுடன் உற்பத்தி, சேவைகள், தொழில்நுட்பம், புத்தாக்கத் துறைகள் மற்றும் உத்திசார் மதிப்பு சங்கிலியில் முன்னணி இந்திய நிறுவனங்களை உருவாக்கும் வகையில் 10,000 கோடியில் நிதியம் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எனப்படும் MSME துறை மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. வேலைவாய்ப்பு உருவாக்கம், உற்பத்தி, ஏற்றுமதி, தொழில் முனைவு, புதுமை மற்றும் உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இத்துறையின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. இந்தியாவின் தொழில் வளர்ச்சி நகரங்களை மட்டுமின்றி சிறிய நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களுக்கும் சென்றடைவதில் இந்த MSME நிறுவனங்கள் முக்கிய கருவியாக உள்ளன. 2.5 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்டு ஆண்டுக்கு 10 கோடி வரை விற்றுமுதல் செய்யும் நிறுவனங்கள் குறு நிறுவனங்கள் என்றும், 25 கோடி வரை முதலீடு செய்து ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வரை விற்றுமுதல் செய்யும் நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் என்றும், 125 கோடி ரூபாய் அளவில் முதலீடு செய்து ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வரை விற்றுமுதல் செய்யும் நிறுவனங்கள் நடுத்தர நிறுவனங்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. MSME அமைச்சகம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை வகைப்படுத்துவதற்காக உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பதிவு முறையை உருவாக்கியிருக்கிறது. இந்த தளத்தில் ஒரு நிறுவனம் மைக்ரோ, ஸ்மால் அல்லது மீடியம் என்டர்பிரைஸ் என்பதை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்து அதற்கான உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் சான்றிதழை பெற வேண்டும். இதுவரை முறைப்படுத்தப்படாத குறு நிறுவனங்களை முறையான பொருளாதார அமைப்புக்குள் கொண்டுவந்து குறிப்பாக வங்கி கடன் போன்ற பிரதானமான வாய்ப்புகளை பெற உதவுவதற்காக உத்யம் அசஸ் பிளாட்ஃபார்ம் தளமும் உருவாக்கப்பட்டுள்ளது. 2026 அக்டோபர் 7 நிலவரப்படி உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷனில் சுமார் 5.44 கோடி பதிவுகளும் உத்யம் அசஸ் பிளாட்ஃபார்மில் சுமார் 4.35 கோடி பதிவுகளும் நடந்துள்ளன. பொருளாதார ஆய்வறிக்கை மற்றும் மத்திய அரசின் சமீபத்திய தகவல்களின்படி நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 31% உற்பத்தி வெளியீட்டில் 35% இந்தியாவின் ஏற்றுமதியில் 49% MSME துறை பங்களிப்பு செய்து வருகிறது. குறிப்பாக வேளாண்மைக்கு அடுத்ததாக மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உருவாக்கும் துறைகளில் MSME துறை முக்கிய இடம் வகிக்கிறது. கிராமங்கள், சிறு நகரங்கள் மற்றும் நகரங்களில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் பிராந்திய சமநிலையான வளர்ச்சிக்கும் இது உதவுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு MSME துறைக்காக பல்வேறு காலகட்டங்களில் கடன், வேலைவாய்ப்பு, தொழில்நுட்ப மேம்பாடு, சந்தை வாய்ப்பு, திறன் வளர்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்டு பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. புதிய குறு தொழில்களை தொடங்க கடனுடன் இணைந்த மானியம் வழங்குவதற்காக பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின்படி உற்பத்தி திட்டங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரையிலும், சேவை வணிக திட்டங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரையிலும் திட்ட செலவு அனுமதிக்கப்படுகிறது. குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத நிதி திட்டத்தின் மூலம் குறு மற்றும் சிறு நிறுவனங்கள் வங்கி கடன் பெறும்போது போதுமான

0: கட்டணம் இல்லாத நிலையில் கடன் உத்தரவாத ஆதரவு வழங்கப்படுகிறது. இது MSME நிறுவனங்களின் கடன் அணுகலை எளிதாக்கும் முக்கியமான திட்டமாகும். சிறுதொழில் மற்றும் குறுதொழில் முனைவோருக்கு கடன் வசதி வழங்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட முத்ரா திட்டம் மூலம் 20 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் வழங்கப்படுகிறது. பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை, திறன் பயிற்சி, கருவி ஊக்கத்தொகை மற்றும் கடன் ஆதரவு வழங்கும் PM விஸ்வகர்மா திட்டம் கோவிட் காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட MSME நிறுவனங்களுக்கு கூடுதல் கடன் கிடைக்க அரசு உத்தரவாதம் வழங்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம், வளர்ச்சி திறன் கொண்ட MSME நிறுவனங்களுக்கு ஈக்விட்டி ஆதரவு கிடைக்கச் செய்வதற்கான MSME ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அமைப்பு, பாரம்பரிய தொழில்கள் மற்றும் கைவினை தொழில்களை குழுமங்களாக அமைத்து அவற்றுக்கு தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு மற்றும் சந்தை ஆதரவு வழங்கும் பாரம்பரிய தொழில்களின் மறுமலர்ச்சிக்கான நிதி திட்டம், MSME நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்தவும் கண்காட்சிகள் மற்றும் சந்தை வாய்ப்புகளில் பங்கேற்கவும் உதவும் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் திட்டம், பட்டியல் சமூக தொழில் முனைவோரின் தொழில் வளர்ச்சி மற்றும் அரசு கொள்முதல் வாய்ப்புகளில் பங்கேற்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட நேஷனல் SC ST ஹப் என இத்துறையின் முன்னேற்றத்திற்கும் மறுமலர்ச்சிக்கும் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் பல. அவற்றின் தொடர்ச்சியாக இப்போது 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான வளர்ச்சி நிதியம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி திட்டம் 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. சிறு நடுத்தர நிறுவனங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் தொழிற்சாலை மற்றும் உள்கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் புதிய சந்தைகளுக்கு செல்லவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் உலகளாவிய தரச்சங்கிலியில் இணையவும் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த நிதியம் உதவும். மேலும் இந்த நிதியம் சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தி நிறுவனங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2ம் நிலை மற்றும் 3ம் நிலை நகரங்களில் உள்ள தொழில் குழுமங்களில் செயல்படும் சிறு நடுத்தர நிறுவனங்கள் மீது இந்நிதியம் கூடுதல் கவனம் செலுத்தும். இதன் மூலம் பெருநகரங்களை மட்டுமே மையமாக கொண்ட தொழில் வளர்ச்சிக்கு பதிலாக சிறு நகரங்களிலும் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்படும். முந்தைய பல திட்டங்கள் MSME நிறுவனங்களுக்கு கடன் அல்லது கடன் உத்தரவாதம் வழங்குவதை மையமாக கொண்டிருந்தன. ஆனால் இந்த நிதியம் வளர்ச்சியடையக்கூடிய நிறுவனங்களுக்கு நீண்டகால முதலீட்டு மூலதனம் கிடைக்கச் செய்து அவற்றை சிறிய நிறுவனங்களிலிருந்து பெரிய போட்டித்திறன் கொண்ட இந்திய நிறுவனங்களாக வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த நிதியத்திற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. மத்திய குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் மற்றும் நிதியமைச்சகம் ஒருங்கிணைந்து இந்த நிதியத்தை இயக்கும் என்று அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பங்கு மூலதன ஆதரவை வழங்கும் நிதி ஏற்கனவே உள்ள நிலையில் அது பெரும்பாலும் குறு நிறுவனங்களின் நலன்களையே கவனத்தில் கொள்கிறது. எனவே சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான பங்கு மூலதன வளர்ச்சிக்கு அமைப்பு ரீதியில் உள்ள இடைவெளியை சரி செய்ய வேண்டியுள்ளது. அந்த அடிப்படையில் தற்போதைய கட்டமைப்பின் மூலம் மாற்று முதலீடு நிதியத்திற்கு 10,000 கோடி ரூபாய் வழங்கப்படும். உற்பத்தி துறையில் ஈடுபட்டுள்ள சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு இந்த நிதி செல்லும். 2ம் கட்ட 3ம் கட்ட நகரங்களில் உள்ள தொழிலகங்களிலும் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்பதால் சமநிலையான வளர்ச்சி உறுதி செய்யப்படும். நாட்டில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம், ஏற்றுமதி, உற்பத்திக்கு இந்த தொழிலகங்களின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவன துறைக்கு ஒரு பெரும் ஊக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதத்தோடு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த நிதியம் என்பது அடுத்த தலைமுறை இந்திய தொழில் நிறுவன தலைவர்களை உருவாக்குவதை நோக்கிய ஒரு முக்கிய நடவடிக்கையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தொழில் முனைவோர் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதன் மூலமும் வளர்ச்சி நிலையில் உள்ள நிறுவனங்களுக்கான உள்நாட்டு மூலதன சந்தையை ஆழப்படுத்துவதன் மூலமும் உலக அளவில் போட்டியிடக்கூடிய ஒரு புதிய தலைமுறை நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலமும் வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற தொலைநோக்கு பார்வை விரிவடையும், விசாலமாகும். இந்த நிதியம் மூலம் அதற்கான ராஜபாட்டையை உருவாக்கி தந்திருக்கிறது மத்திய அரசு.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 7:10. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். ஒலிப்பது ஜானகிராமன் திரைப்பட பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் நடைபெற்ற 2 மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய அவர், வளரிளம் பெண்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அங்கன்வாடி மையங்களை மேம்படுத்தி சமூக பங்கேற்பு மையங்களாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். அங்கன்வாடி மையங்களை சுற்றியுள்ள குடும்பங்கள் சிறப்பு நிகழ்வுகளின் போது குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளையும் விளையாட்டுப் பொருட்களையும் வழங்க முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டங்களை நிறைவேற்றுவதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகாரமளித்தல் தொடர்பான பாடத்திட்டங்களை உருவாக்குமாறு கல்வியாளர்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஆரோக்கியமும் ஊட்டச்சத்தும் தூய்மையிலிருந்து தொடங்குவதால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை நாடு முழுவதும் தூய்மை இயக்கத்தை தீவிரமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தியோப்பியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தலைநகர் அடிஸ் அபாபாவில் அந்நாட்டின் பிரதமர் திரு அபே அகமது அலியை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா எத்தியோப்பியா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது என்று கூறினார். இது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய டாக்டர் ஜெய்சங்கர், வளரும் நாடுகள் தற்போது சந்திக்கும் நெருக்கடிகளை எடுத்துரைத்தார். இந்த நாடுகளின் கோரிக்கைகளை சர்வதேச சமூகம் புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள், உணவு, உரம், நிதி ஆகிய 4 நெருக்கடிகள் முக்கியமானவை என்று அவர் கூறினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் மோதல்களும் கோவிட் பெருந்தொற்றும் வளர்ந்து வரும் நாடுகளின் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை பாதித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இதன்படி வாக்காளர் உரிமை கோரும் விண்ணப்பங்களை தாக்கல் செய்யும் போதும் ஆட்சேபனையின் போதும் அதிகபட்சமாக ஒருவர் 10 விண்ணப்பங்களும், வாக்காளர் பட்டியல் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் போது மாதத்திற்கு 5 விண்ணப்பங்களும் அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் படிவம் 7 விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கான நியாயமான வரம்புகளை நிர்ணயிப்பது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் மொத்தமாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதை தடுக்கும் நோக்கத்தோடு நேரடியாகவும் இணையம் வழியாகவும் படிவத்தை தாக்கல் செய்வதற்கான வரம்பையும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. ஒரு தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கான முன்மொழிவுக்கு எதிரான ஒவ்வொரு மனுவும் அல்லது பெயரை நீக்குவதற்கான விண்ணப்பமும் படிவம் 7 இருக்க வேண்டும் என்றும், அந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபரால் மட்டுமே அது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுபோன்ற விண்ணப்பங்களை தேர்தல் அலுவலர்கள் ஆய்வு செய்யும் போது புகார் பொய்யானது அல்லது புனையப்பட்டது என்று கண்டறிந்தால் விண்ணப்பதாரர் மீது நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஜார்க்கண்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இன்று காலை தியோகரில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிலையத்தின் 2 பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றுகிறார். பின்னர் அங்குள்ள ராணுவ மருத்துவமனை வளாகத்தில் ராணுவ மக்கள் தொடர்பு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை முன்னிட்டு தியோகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தி

நிறைவு பெற்றது மதுர தென்றல் திரை இசை நிகழ்ச்சி. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 8 மணிக்கு தேசிய அஞ்சல் தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: வலியுறுத்தியுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கும் மனுவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து அவர்கள் நேற்று வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறினார். இது தொடர்பாக வாக்காளர்கள் அளித்துள்ள புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திரும்ப பெற்று வருங்காலத்தில் வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாங்கள் தெரிவித்த புகார் தொடர்பான ஆதாரங்களை குடியரசுத் தலைவர் கோரியுள்ளதாகவும் அவற்றை விரைவில் தாக்கல் செய்யப்போவதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். குடியரசுத் தலைவரை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழுவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, இடதுசாரி கட்சித் தலைவர்கள் திரு பேபி, திரு ராஜா, தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற போராட்டங்களின் போது வன்முறைகள் ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் ஜந்தர் மந்தர் நோக்கி வருவதை தடுக்கும் வகையில் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. இந்நிலையில் தலைநகர் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதான சாலைகளில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு தில்லி நொய்டா நெடுஞ்சாலை உட்பட முக்கியமான இடங்களில் வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது. தில்லி ஹரியானா, தில்லி உத்தரப்பிரதேசம் எல்லைப்பகுதிகளிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் தொடர்பான புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர், அம்மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சாரம் இயற்கை சூழலை பாதுகாப்பதாக கூறினார். அம்மாநிலத்தில் சுற்றுலா உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலமாக உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்க முடியும் என்று தெரிவித்தார். இயற்கை சுற்றுலா மற்றும் மலையேற்றம் போன்ற சாகச நடவடிக்கைகள் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு அனுபவங்களை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொலைதூர பகுதிகளிலும் அழகிய சுற்றுலா தலங்கள் உள்ளதாகவும் போக்குவரத்து இணைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த பகுதிகள் பிரபலமடைவதோடு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்று திரு கிரண் ரிஜிஜு கூறினார். ரயில் பயணிகளின் வசதிகளுக்காக ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் சீரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் மாவட்டத்தின் முக்கிய போக்குவரத்து மையமான வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 8.6 கோடி செலவில் அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டை போன்று நவீன மற்றும் கண்கவர் முகப்பு தோற்றம், பயணிகளின் காத்திருப்பு அறைகள், மேம்படுத்தப்பட்ட நடைமேடைகள், தரமான மேற்கூரைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதைகள் மற்றும் விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் என பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய வசதிகளால் கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா மற்றும் மருத்துவத்திற்காக வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் மற்றும் வேலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பயணிகள் சென்னை மற்றும் பிற முக்கிய பகுதிகளுக்கு தடையின்றி பாதுகாப்பாக பயணம் செய்ய ஏதுவாக இருப்பதுடன் இப்பகுதியின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூரிலிருந்து மோகன்.
0: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் வந்து ராமு. நான் ஒரு 20 வருஷமா இந்த கண்டோன்மெண்ட் ரயில் ஸ்டேஷன் யூஸ் பண்ணிருந்தோம். ஆரம்பத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பொதுமக்கள் பயன்பாடு ரொம்ப அடிப்படை வசதி எதுவுமே இல்லாம இருந்தது. இப்ப வந்து பார்த்தோம்னா எல்லா அடிப்படை வசதியும் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா குடிநீர் வசதி, ஃபேன் வசதி, டைல்ஸ், அனைத்து வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. இப்ப வந்து அப்படியே முற்றிலுமா மாறுபட்டு இருக்குது. ரயில்வே துறைக்கு மத்திய அரசும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் கிப்பன். நான் ஆர்மியில தான் இருக்கேன். இங்க வந்து உட்கார பாராளுமன்றம் குடிநீர் இல்ல, இதெல்லாம் எல்லாம் இருந்தது. இப்ப நல்லா இருக்கு. உட்கார டைல்ஸ் ஊட்டி இருக்கு, சேர் எல்லாம் இருக்கு, லைட் வெளிச்சம் எல்லாம் அருமையா இருக்கு.
0: இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 7:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம்

0: புகழ் விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. 15
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள் இப்பகுதியில் நிறைவாக முதியோர் ஆரோக்கியம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள்.
3: முதுமை என்பது ஒரு நோய் அல்ல, அது வாழ்க்கையின் இயற்கையான ஒரு பருவம் தாங்க. நிறைய முதியவர்கள் தனியாவே வீட்டிலேயே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த தனிமையே நிறைய பிரச்சனைகள் உருவாக்குது. ஆல்ரெடி அவங்களுக்கு உடம்புலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு வலி, நீரழிவு நோய், ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடம்புலையும் சரி மனதளவிலையும் சரி அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. எதனால நம்ம குடும்பத்தோட பங்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அம்மா அப்பாவை இல்ல முதியோர்களை வந்து நம்ம ஆரோக்கியமா பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சரியான ஒரு அன்பு காட்டணும், மரியாதை கொடுக்கணும், பொறுமையா செயல்படணும், அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும். முத ஒரு பாட்டி ஒரு பேஷண்டா வந்தாங்க. எனக்கு அடிக்கடி எனக்கு தலை சுத்திக்கிட்டே இருக்குமா, என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதுனால அப்படின்னு கடைசியில பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன் சீக்கிங்கா இருந்தது. அவங்க வீட்டுல வந்து அவங்க தனியா தான் இருந்தாங்க, அவங்க பிள்ளைங்க வந்து வேற ஊர்ல இருந்தாங்க. ஒரு வாரம் வேணா நீங்க உங்க பிள்ளைங்க வீட்டுல இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே, அவங்க போயிட்டு வந்தோடனே அந்த தலை சுற்றல் அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவுமே வந்து அவங்களுக்கே அறியாம மனசுல வந்து ஒரு பாரம் கிரியேட் ஆகி அவங்க ஏதோ ஒரு சிம்டம் கிரியேட் பண்ணி எனக்கு இது பண்ணுது அது பண்ணுது என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அந்த மாதிரி நிறைய அட்டென்ஷன் சீக்கிங்காண்டி நிறைய சிம்டம்ஸ் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்க முதையே வந்து அவங்கள ஆரோக்கியமா பாத்துக்கிறதுக்கு உங்களோட நேரத்தை செலவழிச்சிங்கனாலே உங்களை ஆரோக்கியமா பாத்துக்கலாம். முதியோர்கள் எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒரு பொக்கிஷம். அவங்க பல காலம் அவங்களோட அனுபவம் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கறப்போ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அவங்க பண்ற வேலையில பாதி கூட நம்ம பண்றது கிடையாது. அவங்களோட வாழ்க்கை முறையாகட்டும் சாப்பாட்டு முறையாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா இருந்தது. அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். அவங்கள நம்ம எப்படி வலி இல்லாம பாத்துக்கலாம் அப்படிங்கறத இயற்கையோட சேர்ந்துட்டு உடற்பயிற்சி, யோகா பயிற்சி மற்றும் மூச்சு பயிற்சி, சரியான உணவு முறை, காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ், டெய்லி ரொட்டீன். முதியவர்கள்ங்கிறப்ப அவங்களுக்கு வந்து மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஆன்மீகம் பஜன்ஸ் இந்த மாதிரி அவங்கள வந்து அவங்க சப்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப மேம்படுத்திருக்கும். வயது என்பது ஒரு எண் மட்டுமல்ல, ஆரோக்கியம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கு 72 வயசு, நீரிழிவு நோய் இருக்குது, அவங்க தொடர்ந்து மருந்துகள் எடுத்துட்டே வராங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிக்கிறப்ப அவரு கதவை திறக்கவே இல்லை. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு கதவை வந்து உடைச்சு அவரை வெளியே கூட்டிட்டு வராங்க. அவர் பார்த்தோம் அப்படின்னா அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. அவரோட HbA1c வந்து 8.6 இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட 6 வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கான வழிமுறைகளை நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம். HbA1c 6.0 வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ நம்ம வாழ்க்கை முறையை மாற்றோம் அப்படின்னா வயசு வந்து முக்கியமான காரணம் கிடையாது. கண்டிப்பா உங்க உடம்பு வந்து அதை வந்து சரி பண்ணிக்கிறோம். எந்த ஒரு நோயா இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறோம். அதுக்கேத்த மனப்பக்குவமும் ஆரோக்கியமும் உங்களுக்கும் இருக்கணும். உடம்பு இந்த வயசுலதான் எனக்கு சரியாகும், வயசாயிடுச்சு எனக்கு இது சரியாகாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருக்க வேண்டாம். கண்டிப்பா நீங்களும் ஒரு பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்தோட அந்த நோயை எதிர்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த நோயை விட்டு விடுபட்டு இயற்கையோடு இயந்து வாழலாம். முதியோரை மதிப்போம், அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். தேங்க்யூ.
2: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் முதியோர் ஆரோக்கியம் பற்றி விளக்கம் அளித்தார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கடந்த பல நாட்களாக இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள் பற்றிய பல விளக்கங்கள் நமக்கு அளித்த இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது ஆகாஷ்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 இருக்கும். குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் எரிஞ்சு விழுறது அவங்க வழக்கம். கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, பிள்ளைங்க அழும், உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்பில் எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது. தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க. 30-35 வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல் தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், இப்போ அதுலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும். நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லோரும் கைவிட்டுட்டாங்க போல் இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதாக நினச்சி கஷ்டப்படுவாங்க. பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா? ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின், இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்கிறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய். ஒரு தடவை வந்தால் 3-6 வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மனவாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி, மாமியார் மருமகள், இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆஃபீஸு பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டட குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக இப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். 1 அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
2: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 7:35. மதுர தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது ஜூலி கணபதி திரைப்பட பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 7:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனிதே ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல் திரை இசை. இனி கேட்கலாம் ஒரு நாள் ஒரு கனவு திரைப்பட பாடலை.

0: மதுரத்தென்றல் திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 8 மணி.
2: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள்.
3: இன்று நாம் கைகளில் கைபேசிகளை வைத்துக்கொண்டு உலகத்தின் எந்த மூலையிலும் நொடிப்பொழுதில் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம். தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்தை சற்று பின்னோக்கி பார்த்தால் நம் மகிழ்ச்சி, துக்கம், திருவிழாக்கள், அவசர செய்திகள் என அனைத்தையும் சுமந்து வந்து நம் வாசலில் அம்மா போஸ்ட் என்ற அந்த ஒற்றை குரலுக்கு இருந்த மதிப்பு தனித்துவமானது. ஆம் நண்பர்களே, இன்று தேசிய தபால் தினம். இந்த நாள் வெறும் தபால் துறையை நினைவு கூறும் நாள் மட்டுமல்ல, நம் நாட்டின் தொலைதூர பகுதிகளையும் நகரங்களையும் கிராமங்களையும் இணைத்து தலைமுறை தலைமுறைகளாக மக்களின் வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கும் ஒரு மகத்தான சேவையை நினைவு கூறும் நாளாகும். ஒரு குறுஞ்செய்தி சில நொடிகளில் சென்று சேரலாம், ஒரு மின்னஞ்சல் சில வினாடிகளில் உலகின் மறுபக்கத்தை அடையலாம். ஆனால் ஒரு கையால் எழுதப்பட்ட கடிதம் தரும் உணர்வை அவை முழுமையாக மாற்றிவிட முடியுமா? ஒரு கடிதத்தில் வெறும் வார்த்தைகள் மட்டும் இருப்பதில்லை, அதில் எழுதியவரின் நினைவுகள் இருக்கின்றன, அதில் அவருடைய கையெழுத்து இருக்கிறது, அதில் அவருடைய அன்பு இருக்கிறது. சில நேரங்களில் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படிக்கும்போது அந்த காலத்தையே நம்மிடம் மீண்டும் கொண்டு வரும் ஒரு நினைவு சின்னமாக அது மாறிவிடுகிறது. இதுதான் தபாலின் தனிச்சிறப்பு. இந்தியாவின் நரம்பு மண்டலமாக விளங்கும் உலகிலேயே மிகப்பெரிய தபால் அமைப்புகளில் ஒன்றான இந்திய தபால் துறையின் வரலாற்றை பார்த்தால் இந்தியாவில் தபால் முறை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததென்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு முன்பே நம் நாட்டில் சிறப்பான தகவல் தொடர்பு முறைகள் இருந்திருக்கிறது. மன்னர்கள் காலத்தில் ஒற்றர்கள் மூலமும் புறாக்கள் மூலமும் குதிரை வீரர்கள் மூலமும் செய்திகள் அனுப்பியிருக்கிறார்கள். மௌரிய பேரரசு மற்றும் முகலாயர் காலத்தில் அதிகாரப்பூர்வ செய்திகளை அனுப்ப தனிப்பிரிவுகளெல்லாம் இருந்திருக்கிறது. அலாவுதீன் கில்ஜி மற்றும் ஷெர்ஷா சூரி போன்ற மன்னர்கள் காலத்தில் குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களை பயன்படுத்தி மிக விரைவான தபால் முறையை உருவாக்கி செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நவீன தபால் முறைக்கு அடித்தளமிட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான். 1727 இந்தியாவின் முதல் தபால் அலுவலகத்தை கொல்கத்தாவில் அப்போதைய தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தொடங்கியிருக்கிறார். ஆரம்பத்தில் இது இராணுவ மற்றும் வணிக தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இந்திய தபால் துறையின் வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு 1854. இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்த டல்ஹௌசி பிரபு காலத்தில் இந்திய தபால் அலுவலக சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம்தான் இந்தியா முழுவதும் ஒரே சீரான தபால் கட்டண முறை அறிமுகமானது. வெறும் அரையணா கட்டணத்தில் இந்தியாவின் எந்த பகுதிக்கும் கடிதம் அனுப்ப முடியும் என்ற நிலை உருவானது. இதே காலகட்டத்தில் தான் தபால் நிலையங்களில் தந்தி சேவை மிக முக்கியமான தகவல் தொடர்பு சாதனமாக இருந்தது. அவசரமான செய்திகளை விரைவாக அனுப்புவதற்காக தந்தி பயன்படுத்தப்பட்டது. தொலைதூரத்தில் உள்ள ஒருவருக்கு மிக முக்கியமான செய்தியை உடனடியாக தெரிவிக்க வேண்டிய சூழலில் தந்தி பெரிதும் உதவியது. பிறப்பு, திருமணம், வேலை கிடைத்த செய்தி போன்ற மகிழ்ச்சியான செய்திகளையும் நோய், விபத்து, மரணம் போன்ற அவசர செய்திகளையும் தந்தி மூலம் அனுப்பினர். ஒரு காலத்தில் தந்தி வந்துள்ளது என்ற செய்தியே மக்களிடையே பதற்றமும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தும். காரணம், தந்தி பெரும்பாலும் அவசரமான அல்லது முக்கியமான செய்திகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இதனால் தந்தி சேவை மக்கள் வாழ்க்கையில் தனித்துவமான இடத்தை பெற்றிருந்தது. இந்தியாவில் 1854 விக்டோரியா மகாராணியின் உருவம் பொறித்த தபால் தலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1947 சுதந்திர இந்தியாவின் முதல் தபால் தலை வெளியிடப்பட்டது. இதில் இந்திய தேசிய கொடியுடன் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கமும் இடம்பெற்றிருந்தது. ரயில்வே தபால் சேவை தொடங்கப்பட்ட பிறகு கடிதங்கள் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் மிக வேகமாக பயணிக்க தொடங்கின. காலை மாட்டு வண்டிகளிலும் படகுகளிலும் மனிதர்கள் ஓடிச் சென்று கடிதங்களை சேர்த்த காலம் மாறி ரயில்கள் பயணிகளுடன் தபால்களையும் சுமந்து கொண்டு சென்றன. 1972 இந்தியா முழுவதும் கடிதங்களை சரியாக பிரித்து அனுப்ப 6 இலக்க பின்கோடு முறை கொண்டு வரப்பட்டது. இது தபால் விநியோகத்தை மிக எளிதாக்கியது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சமூக நலத்திட்டங்களான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைகள் மற்றும் பிற அரசாங்க மானியங்கள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக மக்களின் கணக்கில் வந்து சேர தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் தபால் துறை மூலமாக தொடங்கப்பட்டு இன்று

0: டிஜிட்டல் சேவைகளையும் வழங்கி வருகிறது. பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி முதியோர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் சேவையையும் தபால் ஊழியர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று செய்து வருகிறார்கள். ஆதார் அட்டை என்பது இந்திய குடிமக்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும். நாடு முழுவதும் பல தபால் நிலையங்களில் ஆதார் சேவை மையங்கள் செயல்படுகின்றன. தபால் நிலையங்களில் புதிய ஆதார் பதிவு, ஆதார் தகவல் புதுப்பித்தல் போன்ற சேவைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கான ஆதார் பதிவு, பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற தகவல்களில் தேவையான மாற்றங்களை செய்வது போன்ற பணிகளுக்கு இந்த மையங்கள் உதவுகிறது. சிறு தொழில் முனைவோர், கைத்தொழில் செய்வோர், விவசாயிகள் மற்றும் உள்ளூர் தயாரிப்பாளர்களின் கைத்தறி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய உணவுப் பொருட்கள், சிறு தொழில் நிறுவனங்களின் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய பொருட்களை அஞ்சல் வழியாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு அஞ்சல் துறை டாக்கர் நிர்யத் கேந்திரா மூலமாக தேவையான வசதிகளை செய்து கொடுத்து வருகிறது. பொருட்களை பதிவு செய்வது, தேவையான ஆவணங்களை தயாரிப்பது, பார்சலை அனுப்புவது போன்ற செயல்முறைகளை எளிதாக்குவதுதான் இதன் முக்கிய நோக்கம். இதனால் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு புதிய சந்தைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. அவர்கள் தங்கள் பொருட்களை உள்ளூர் சந்தையில் மட்டும் விற்பனை செய்வதற்கு பதிலாக வெளிநாட்டு வாடிக்கையாளர்களையும் சென்றடைய வழிவகுக்கிறது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை, குறிப்பாக அவர்களின் உயர்கல்வி மற்றும் திருமண வாழ்வை வளமாக்க இந்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம். பாரத பிரதமரால் தொடங்கப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இந்திய அஞ்சலகங்களில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய அரசு நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக குறைந்த வருவாய் பிரிவினர் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் பல ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா போன்ற திட்டங்களை தபால் துறை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்திய தபால் துறை என்பது வெறும் கடிதங்களை பரிமாறும் நிறுவனம் அல்ல. அது இந்தியாவின் கலாச்சாரத்தையும் மனித உறவுகளையும் பிணைத்த ஒரு பாலம். இமயமலையின் 14,567 அடி உயரத்தில் உள்ள ஹிக்கிம் என்ற கிராமத்தில் இருக்கும் உலகின் மிக உயரமான தபால் நிலையம் முதல் தண்ணீரில் மிதக்கும் தால் ஏரி தபால் நிலையம் வரை இந்தியாவின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் பொதுத்துறை நிறுவனம் இது. தபால் சேவையின் வரலாறு என்பது வெறும் கடிதங்களின் வரலாறு அல்ல, அது மனிதர்களை இணைத்த வரலாறு. நம் நாட்டின் மிக தொலைதூரமான கிராமத்திலிருந்து ஒரு நகரத்திற்கும், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கும், ஏன் நாட்டின் எல்லைகளை தாண்டியும் செய்திகளையும் பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை தபால் துறை நூற்றாண்டிற்கும் மேலாக சிறப்பாக செய்து வருகிறது. தபால் சேவை என்பது வெறும் பொருட்களை எடுத்து செல்லும் சேவை அல்ல, அது நம்பிக்கையை எடுத்து செல்லும் சேவை, அது உறவுகளை இணைக்கும் சேவை, அது மனிதர்களை மனிதர்களோடு இணைக்கும் ஒரு பாலம். மழை, வெயில், புயல், பனி என எதையும் பொருட்படுத்தாமல் காடுகளையும் மலைகளையும் கடந்து நம்மிடம் செய்திகளை சேர்க்கும் தபால் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு போற்றத்தக்கது. தொழில்நுட்பங்கள் எவ்வளவு மாறினாலும் சிவப்பு நிற தபால் பெட்டியும் காக்கி சட்டை அணிந்த தபால் ஊழியர்களும் பொதுமக்களின் இதயத்தில் என்றும் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டுள்ள நவீன காலகட்டத்திலும் தபால் துறையானது பல நவீன திட்டங்களை புகுத்தி புது பொலிவுடன், இன்னும் புதுமையுடன் திகழ்ந்து வருகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அஞ்சல் துறையும் இணைந்து தொடங்கியுள்ள தபால் துறை பாஸ்போர்ட் சேவை கேந்திரா திட்டம் அருகிலுள்ள தலைமை தபால் நிலையங்களிலேயே பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் வசதி இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் சேவை, மக்கள் சேவை.
1: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. ஜோடி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். உண்ணிமேனன், எஸ் ஜானகி.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் விசி பிரமோத். த ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi calls for greater focus on health, nutrition and overall development of adolescent girls. Chairs valedictory session of National Departmental Summit on Women and Child Development. Delhi police denies permission for proposed protests at Jantar Mantar in National Capital today. Tightens security across National Capital. Delhi Met

மதுரை வானொலியில் இனி நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல் திரை இசை. தொடக்கமாக கள்ளழகர் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

தாரி தத்தாம் தன தத்தாம் ஜோனு தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தீங்க தான்.

0: இதுவரை கல்கி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது அரங்கிசை சென்னை அஞ்சல்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர். ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி. விட்டலரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ். சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக சித்தம் இறங்காததேனையா பாபநாசம் சிவன் பாடல், சஹானா ராகம் மிஸ்ரச்சாப்புதாளம்.

நேரம் இப்பொழுது 9:42:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர். ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி. விட்டலரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ். சிவராம் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சேஷச்சல நாயகம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம் ரூபகதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். பி விட்டலரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம்.
1: நேரம் இப்பொழுது 10 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். விந்தை மிகு விண்வெளி, உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள்.
3: இன்றைய தகவலின்படி நாசா பார்த்தீங்கன்னா புதுசா நியூ காஸ்மிக் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிமா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. பிரிமா அப்படின்றது ஒரு டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப் PRIMA பிரிமா அப்படின்னு சொல்லக்கூடிய டெலஸ்கோப்பை நாசா செலக்ட் பண்ணியிருக்கு. எதுக்காக அப்படின்னா, தொலைதூரத்துல வந்து சூரியன், நட்சத்திரங்கள் இது எல்லாத்துலயுமே என்ன வெளியிடப்படுதுன்னா ஹீட் ரேடியேஷன், வெப்ப கதிர்கள் தான் வெளியிடப்படுது. வெப்ப கதிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஹீட் ரேடியேஷன்ஸ் எந்த இடத்துல வருதுன்னா இன்ஃப்ராரெட் ரீஜன்ல வருது. இன்ஃப்ராரெட், அல்ட்ரா வயலட், விசிபிள் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் இன்ஃப்ராரெட் ரீஜன் அகச்சிவப்பு கதிர்கள் பற்றிய தூரத்திலிருந்து ஏற்பக்கூடிய இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரத்தை பற்றி ஸ்டடி பண்ண நாசா வந்து பிரிமான்ற ஒரு டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணியிருக்கு.

இதுக்கு வந்து அதாவது 1.2 பில்லியன் செலவழிச்சிருக்காங்க. இது வந்து இந்த JWST அப்படின்னு ஒரு டெலிஸ்கோப் இருக்கு, ஹபிள் டெலிஸ்கோப் பத்தி சொன்னேன். இதை விட இன்னமும் துல்லியமாக ஹை ரெசல்யூஷனோட பார்க்கக்கூடிய தொலைநோக்கியாக நாசா அறிவித்திருக்கின்றது. இதோட லான்ச் வந்து 2023. இது எதற்காக அப்படின்னா, எக்ஸோ பிளானட்ஸ பத்தியும் கேலக்சியோட ஆரம்பத்தை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கான இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நாசால இருந்து. அடுத்து பார்த்தோம்னா, இது நாசால மட்டும்தான் நடக்குதா, நமக்கு இந்தியால என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா, இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து ட்ரிசானா அப்படின்ற ஒரு சேட்டலைட் மானிட்டரிங் வாட்டர் ரிசோர்ஸஸுக்காக ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் இணைந்து ஒரு நியூ சேட்டலைட்டை, ட்ரிசானா அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை 2027 லான்ச் பண்ண இருக்கிறது. இந்த மிஷன் வந்து எதுக்காக அப்படின்னா, பிளானட்ஸில் வந்து பிளானட்டோட நம்மளோட கோளோட சர்ஃபேஸில் டெம்பரேச்சர் என்ன, நீரின் வளம் எப்படி இருக்குது, அதில் நம்ம விளைவிக்கக்கூடிய நிலங்களாக இருக்குமா, வாட்டர் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது எப்படின்றத வாரம் வாரம் தகவல் கொடுக்கும் ஒரு விஷயத்தை செய்வதற்கான இந்த நியூ சேட்டலைட் லான்ச்சிங் இருக்கு. ஸோ இது வந்து இதை சொல்கிறாங்க, இட்ஸ் அ பிக் ஸ்டெப் டேக்லிங் குளோபல் வாட்டர் ஸ்கேசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இருக்க நம்ம இன்னைக்கு எல்லினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம், இந்த எஃபெக்ட்னால ஹீட் ரேடியேஷன்ஸ் அதிகமாக வெளியிடப்பட்டுருக்கு, காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால் நமக்கு இந்த மாதத்தில் வந்து ஆவணி மாதம் ஆரம்பிச்சிட்டா சரி, புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் வந்து அடைமழை காலமாக சொல்லப்பட்டது. ஆனால் நமக்கு அந்த மாதிரி மழை பொழிவு இல்லாமல், ஒரு இடத்துல பெரிய உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டால் வெள்ளம் இருக்குது, நேபாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளம், மகாராஷ்டிரா எடுத்தாலும் வெள்ளம். ஆனால் நம்ம கீழ்ப்பகுதியில் கீழே இருக்கோம், தமிழகத்தில் மழை கீழே பார்த்திங்கன்னா மழை இல்லாத ஒரு காரணையாக இருக்குது. அப்போ இந்த குளோபல் வாட்டர் ஸ்கேசிட்டியை பற்றிய செய்திகளை, கிளைமேட் சேஞ்சுக்காக எப்படி ஒஸ்ட் ஆகிட்டு இருக்குன்ற தகவலை நமக்கு தெரிவிப்பதற்காக ஏற்படப்பட்ட ஒரு விஷயம். இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, த்ரிஷானா வந்து கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் எர்த் சர்ஃபேஸுக்கு மேல ஒரு சன் சின்க்ரோனஸ் பாத்ல வச்சு மேனேஜ் பண்ண போறாங்க. இது ஒரு ஹை ரெசல்யூஷன் உள்ள ஷார்ட்ஸ நமக்கு அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ப்ராஜெக்ட் வந்து இண்டோ பிரெஞ்சு ஸ்பேஸ் ஸ்ட்ரீம் ஒர்க் பண்ண இருக்கிறது. அதாவது இந்தியாவின் இஸ்ரோ நிறுவனமும் பிரான்சின் CNES அப்படின்ற நிறுவனமும் டெக்னாலஜியும் சேர்ந்து பண்ண இருக்காங்க. ஸோ இந்த இது வந்து நம்ம கோளோட ஃப்யூச்சரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக நம்ம இந்த ஒரு வார காலம் வந்து இந்த வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் செலிப்ரேஷன் அப்படின்றது 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும், அதற்கான விண்வெளி ஆராய்ச்சி பற்றிய தகவல்கள், விண்வெளியில் என்னெல்லாம் இருக்குது, விண்வெளியில் ஏற்படக்கூடிய பிரமிப்புகள், அதுபோக நிலவில் கால் பதித்த விஷயம், மனித குல செயல்பாடுகள் அங்கே இருக்க முடியுமா, அதே மாதிரி கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மார்ஸில் வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து சாத்தியமா, அதே மாதிரி வால் நட்சத்திரங்களின் உருவாக்கம் எப்படி, நம்ம முன்னோர்கள் ஆரம்ப காலத்தில் தொட்டு கிரேக்கர்கள் தொட்டு இன்று வரைக்கும் நமக்கு வந்து விண்வெளி ஆராய்ச்சியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி இஸ்ரோ நிறுவனம் நம்ம இந்திய நாட்டினோட அங்கீகாரத்தை வந்து ஒரு உலக நாடுகளிடையே ஒரு பெரிய விஷயமாக பதிவிடுறதுக்கு ஒரு எந்த அளவுக்கு வந்து உத்வேகத்துடன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணுன்னா நமக்கு வெஹிக்கிள் வேணும்னு சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் செய்வதற்கான ராக்கெட்ஸ் செஞ்சு நம்ம ஏவுதளம் வேறு இடத்துக்கு போனோம். இன்றைக்கி அப்படி இல்லாமல் SHAR, STC, SHAR, சதீஷ் திவான் இதில் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் இன்றைக்கி நம்ம நாட்டில் பல நாடுகளோட சேட்டலைட்ஸை வந்து இங்கே லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அசுர வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. அப்போ இதை பற்றிய செய்திகள் தொடர்ச்சியாக இன்றைய காலகட்டத்தில் இந்தியா வந்து பிரான்ஸோட என்ன கொலாபரேஷன்ல இருக்கு, என்ன விஷயத்துக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த கிளைமேட் சேஞ்சா இருக்கட்டும், ஒரு தொலைத்தொடர்பு இருக்கட்டும், நவீன மினரல் ரிசோர்சஸ் இருக்கட்டும், மெரெயின் ரிசோர்சஸ் இருக்கட்டும், அத்தனை விஷயங்களையுமே துல்லியமாக கணக்கிட்டு நமக்கு சொல்றதுக்கான வாய்ப்புகள் பல திசைகளில் விண்வெளி ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகளை தொடர்ச்சியாக இந்த ஒரு வாரம் பூரா கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. இந்த மனிதகுல வளர்ச்சிக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, விண்வெளி ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமானது. வாழ்ற இடம் மட்டும் முக்கியம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டலமும் ரொம்ப முக்கியமானது. நம்ம வானத்தை நோக்கி மேல் நோக்கி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட முயற்சிகளும் மேல் நோக்கி இருக்கின்றது. ஆக இந்த ராக்கெட் ரெவல்யூஷன் பற்றி தான் இந்த வருட தீமா இருக்குது. அப்போ ராக்கெட் ரெவல்யூஷனில் உண்மையிலே இந்தியா வந்து பெரிய ரெவல்யூஷன், ஒரு வீல் கண்டுபிடிச்சது தான் இன்றைக்கி நாகரிக வளர்ச்சிக்கான காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இன்றைய விண்வெளி ஆராய்ச்சிக்கு ராக்கெட் ரெவல்யூஷன் அப்படின்றது முக்கியமானது.

0: இந்தியா அந்த விதத்தில் ராக்கெட் ரெவல்யூஷனரைஸ்டாக இருக்குது. ஒவ்வொரு வெஹிக்கிள் பார்த்தோம், பிஎஸ்எல்வி பார்த்தீங்க, எல்எம்வி 3 வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராக்கெட்டு நம்மளே தயாரித்து அதற்கான ஃபியூயல்ஸை நம்மளே தயாரித்து நாமே அனுப்பக்கூடிய லான்ச்சிங் பேடை வச்சு செய்கிறோம் அப்படின்னா இன்றைய வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான வளர்ச்சி. இதை பற்றி இந்த செய்திகளை நீங்கள் இந்த வாரம் பூரா கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. இது ஒரு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இளம் மாணவர்களிடையே இந்த புதுமையான கண்டுபிடிப்புகள் தொடரணும். அந்த தொடர்ச்சியில் ஏன்னா ரிசர்ச் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் நாம் எவ்வளோ நேரம் செல்ஃபோனை பயன்படுத்துகிறோன்றது முக்கியம் இல்லை, அதில் சொல்லப்படிய விஷயங்கள் உங்களை உள்தாக்கத்துடன் உங்களை இனோவேட்டிவாக திங்க் பண்ண வைக்கணும். நிறைய புதுமையான விஷயங்களை வந்து நீங்கள் கண்டறியணும். நீங்கள் இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் வேலை பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சயின்ஸ் டிகிரி படித்தாலே போதும், பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லது ஒரு பிஇ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதில் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த நிறுவனங்களின் எக்ஸாம்ஸ் எழுதுறது மூலமாக நீங்கள் வந்து அங்கே உங்களோட பங்களிப்பை கொடுக்கலாம். இது நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகமான செயல்பாடாக இருக்கும்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை விந்தை மிகு விண்வெளி உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தந்தார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி தொடர்ந்து மதுரை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்கலாம். முதலில் ஒலிப்பது காதலில் விழுந்தேன் திரைப்பட பாடல்.

ஒலிப்பது கனவே கலையாதே திரைப்பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் மதுரை வானொலியில் 10:15.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் திரை இசை நிகழ்ச்சியாக. இனி ஒலிக்க இருப்பது வல்லவன் திரைப்பட பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்பட பாடலை.
1: வந்தா

நேரம் இப்பொழுது 10:51. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் சொன்னால்தான் காதலா திரைப்பட பாடலை.

0: ஒலித்த வல்லரசு திரைப்பட பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல் திரை இசை. கேட்பதற்கு முன் விளம்பரம்.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
2: ஆனா அந்த ஜிம்மிக்கு ஓ போறியா
1: இல்ல ஊசி போடவா?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிப்பது தில் திரைப்பட பாடல்.

ஒலித்தது தூள் திரைப்பட பாடல். இனி ஒலிக்க இருப்பது வண்டிச்சோலை சின்னராசு திரைப்பட பாடல்.

நேயர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல் திரை இசை. நேரம் இப்பொழுது 11:24. இனி நேயர்கள் கேட்கலாம் காதல் சுகமானது திரைப்பட பாடலை.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ

0: குப்பையா போறதுல இங்குட்டு விஷயம் இருக்காதா? சரிதா, நான் தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
2: சர்க்கம்.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.

0: நிறைவு பெற்றது மதுரை தென்றல் திரை இசை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 12 மணி. நமது மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் மணி 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எஸ் மதனகோபால் அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வர இசை கேட்கலாம். வினோத்குமார் நாராயணசுவாமி அவர்கள் தவில் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக இடம்பெறும். பகல் மணி 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 பெருமை மிகு பாரதம், தூய்மை பாரதம், உன்னத பாரதம் சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் வி நந்தினி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி ஆர் முருகன். அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு எமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2, 2, 2, 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனி இன்று மாலை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேர்மும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்றைய மாலை ஒலிபரப்பில் 5:30 குரல் அமுதம், தொடர்ந்து மதுரத்தென்றல் திரை இசை கேட்கலாம். மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேர்மும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள் இடம்பெறும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள் கேட்கலாம். இரவு 7:00 மதுரத்தென்றல், 7:10

இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி. குமார் அவர்கள், சென்னை அஞ்சல். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே. காந்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். தொடர்ந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். இந்நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல். 8:05 மதுரத்தென்றல். 8:30 இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் என் சி. சௌந்தரவள்ளி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி, சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 மதுரத்தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள் கேட்கலாம். இரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியில் அர்ச்சனா ஜி. உபாத்யாயா அவர்களின் பாட்டு இடம்பெறும். படைப்பு மங்களூரு வானொலி நிலையம். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 11:10 எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இதுவரை நமது மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எஸ் மதனகோபால் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டோம். வினோத்குமார் நாராயணசுவாமி அவர்கள் தவில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களின் நம்பிக்கையை எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் அவதூறு பிரச்சாரங்களையும் மீறி தேசிய ஜனநாயக கூட்டணி மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மற்றும் திரிபுராவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தொலைபேசி வழி மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 48 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த சேவையை பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மனநல பாதிப்பு அடைந்தவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருவதாக திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் ஆகியோருடன் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இந்தியாவில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் L.Murugan வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த இவர் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தின் முதல் வெள்ளையரல்லா பெண் நீதிபதி என்ற வரலாற்று சாதனையை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை திருமதி நவநீதம் நவிப்பிள்ளை வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் சர்வதேச அளவில் இத்தகைய உயரங்களை எட்டியிருப்பது உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் டாக்டர் L.Murugan தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் 10 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் இவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபி சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு

0: யோகி ஆதித்யநாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தில்லியில் பொது அமைதியை உறுதி செய்யும் வகையில் பிஎன்எஸ்எஸ் 163 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜந்தர் மந்தரில் சிஜேபி போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்த முயற்சிப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. போராட்டம் நடத்த அனுமதி கோரி சிஜேபி சமர்ப்பித்த விண்ணப்பத்தை நிராகரித்துள்ள தில்லி காவல்துறை பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போராட்டம் நடத்த முயன்றவர்களையும் காவல்துறை தடுத்து நிறுத்தியுள்ளது. இதற்கிடையே தங்கள் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகளை தில்லி காவல்துறை கைது செய்துள்ளதாக சிஜேபி கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற பழங்குடியின தலைவர்கள் குறித்த அருங்காட்சியகம்.
1: நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினர் ஆற்றிய பங்கு இன்றியமையாததாகும். இதில் முக்கிய பங்கு வகித்தவர் பகவான் பிர்சா முண்டா. அவரது பிறந்த தினமான நவம்பர் 15 பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடுவதென பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்தது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பழங்குடியின தலைவர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 142 கோடி ரூபாய் செலவில் ராஞ்சியில் அருங்காட்சியகம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. பழைய மத்திய சிறையில் 30 ஏக்கர் பரப்பளவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியின தலைவர்களான சிது கன்ஹு, வீர் பது பகத், கயா முண்டா மற்றும் பகவான் பிர்சா முண்டாவின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்ட வரலாறு பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்காமல் முழுமை பெறாது என்று கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இதன் அடிப்படையில் அறியப்படாத தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தற்போதைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பழங்குடியின தலைவர்களின் பெயரில் மக்கள் நலத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன. ஜார்க்கண்டின் கலாச்சார பெருமையை பாதுகாப்பதோடு பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை ஜார்க்கண்டிற்கு புதிய அடையாளத்தை வழங்கி வருகிறது என்றால் அது மிகையல்ல.
0: ஃப்ளை துபை விமானத்தை டெல் அவிவ் விமான நிலையத்தின் மீது மோதி தற்கொலை படை தாக்குதல் நடத்த இணை விமானி திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட் தெரிவித்துள்ளது. பெரிய அளவில் உயிர் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஓமனைச் சேர்ந்த இணை விமானியின் திட்டத்தை இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சார் முறியடித்ததாக ஐக்கிய அரபு எமிரேட் கூறியுள்ளது. இது தொடர்பாக இணை விமானி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஸ்வப்னில் குசேல், சரப்ஜித் உள்பட 11 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டிங் என் சென்னை வென்றார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் நந்தினி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் தமிழகம் இதுவரை 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 2-6

0: 7-5-12 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டாலினா ஹெவிட் யுக்ரைனின் வெலேரியா ஸ்ட்ரக்கோவா இணையை வென்றது. லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் எலிசாபெதா கோட்லியார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-1, 10-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் லிசட் கார்பரா ஸ்பெயினின் மரியா மார்டினஸ் வாக்ரோ இணையை வென்றது. துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தேசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி ஜான்சியில் இன்று தொடங்கியது. வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தமிழகம், மகாராஷ்டிரா உள்பட 29 அணிகள் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போது 12:50. கடல் மின்னோட்ட விவரம். திருவள்ளூர் ராயபுரம் முதல் புலிகெட் வரை தரை மின்னோட்டம் நாளை இரவு 7 மணி வரை நொடிக்கு 1 முதல் 1.1 மீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. இனி மெல்லிசை பாடல்கள் ரசிக்கலாம். பெரியசாமி தூரன் பாடல், எல் கிருஷ்ணன் இசையில். பாடலை பாடியிருக்கிறார் பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள்.

அடுத்து குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் இசையில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகள், சீர்காழி டாக்டர் ஜி சிவச்சிதம்பரம் குரலில்.

0: மெல்லிசையாய் சில பாடல்கள் ரசித்தோம் இதுவரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 1 மணி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு மனப்பாடம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்காரங்கி, நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

காதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இதை கேட்க யாருமே இல்லையா?

0: extended greetings to the people on the occasion in a social media post. Mr. Modi prayed that the blessings of Ma Durga bring happiness, compassion and hope to society. The Prime Minister also hoped that peace and prosperity prevails all around. The Intermeteorological Department, IMD, has forecast heavy rainfall over Bihar, Karnataka, Himachal Pradesh and Jammu and Kashmir for the day. IMD said conditions are becoming favourable for further withdrawal of the southwest monsoon from some more parts of eastern India and northern peninsula and many parts of northeast India during the next 2 to 3 days. In men's cricket, India will face the West Indies in the third T20 International at the Holkar Stadium in Indore tomorrow. The match is scheduled to begin at 7 p.m. The five-match series is level at 1-1 after the West Indies defeated India by 6 wickets in the second T20 International in Ranchi last evening. And with that, we end this news bulletin.
1: நேரம் இப்போது 1:10.
2: ஆகாஷ்வாணி பெருமை மிகு பாரதம். தூய்மை பாரதம், உன்னத பாரதம் சித்திரம். எழுதியவர் வி. நந்தினி.
3: அரசியல் சுதந்திரத்தை விட தூய்மையே முக்கியமானது. இவை மகாத்மா காந்தி கூறிய வார்த்தைகள். அந்த அளவுக்கு அவர் தூய்மைக்கு முக்கியத்துவம் அளித்தார்.
1: அவருடைய சொல்லுக்கிணங்க இந்தியா முழுவதும் தூய்மையான நாடாக மாற வேண்டும் என 2014 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று ஸ்வச் பாரத் மிஷன் எனும் தூய்மை இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தது வரலாற்று பூர்வ தருணமாக அமைந்தது.
3: மகாத்மா காந்தியின் சுத்தம் மற்றும் சுகாதாரம் குறித்த கனவுகளை நிறைவேற்றுவதே இத்திட்டத்தின் நோக்கமாக உள்ளது. இந்திய அரசால் முன்னெடுக்கப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக இது உள்ளது. இந்த திட்டத்தின் துவக்கத்தில் தூய்மைக்கான உறுதிமொழியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டார். அப்போது சுமார் 30 லட்சம் அரசு பணியாளர்களும் அவருடன் இணைந்து உறுதிமொழி எடுத்தனர்.
1: மேலும் டெல்லியில் ராஜ்பாத் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடைபயணத்தையும் தொடங்கி வைத்தார். அப்போது அவரே இறங்கி அந்த நடைபயணத்திலும் கலந்து கொண்டார். அடையாள ரீதியாக சில அடிகள் மட்டும் நடக்காமல் நீண்ட தூரத்திற்கு பிரதமர் நடந்தார். இத்திட்டத்தின் மீதான அவரின் அர்ப்பணிப்புக்கு அது சான்றாக அமைந்தது. பல இடங்களிலும் அவரே தூய்மை பணிகளிலும் ஈடுபட்டார்.
3: மக்களை இந்த தூய்மை திட்டத்தில் பங்கெடுக்க செய்ததன் மூலம் இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறியது. தூய்மை இந்தியா இயக்கத்தில் மக்கள் தன்னெழுச்சியாக பங்கேற்று தங்களுக்கும் நாட்டின் தூய்மையில் பங்குள்ளது என்ற பொறுப்பை ஏற்றனர். சமூகத்தின் பல்வேறு பிரிவு மக்கள் முன்வந்து தூய்மையை நோக்கிய இந்த பயணத்தில் இணைந்தனர். மக்கள் இதில் ஆர்வமாக பங்கேற்றதால் தூய்மை இந்தியா என்ற காந்திஜியின் கனவு தற்போது கிட்டத்தட்ட நிறைவேறிவிட்டது எனலாம். சமூகத்தின் அனைத்து நிலையில் உள்ள மக்களும் ஆற்றிய பங்களிப்பால் இத்திட்டத்தின் நோக்கம் நிறைவேறியுள்ளது.
1: இந்த திட்டத்தின் முதல் கட்டம் 2021 நிறைவடைந்தது. இரண்டாம் கட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் கட்டத்தில் என்னென்ன சாதனைகள் நிகழ்ந்தன, இரண்டாம் கட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து காணலாம்.
3: இந்த திட்டம் 3 முக்கிய நோக்கங்களை கொண்டு தொடங்கப்பட்டது. 1, திறந்த வெளியில் மலம் கழிப்பதை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். 2, அறிவியல் ரீதியிலான திடக்கழிவு மேலாண்மை மற்றும் 3, ஜன் அந்தோலன் எனப்படும் மக்கள் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துதல்.
1: முதல் கட்டமாக இத்திட்டத்திற்கு 62,009 கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டது. இதில் இந்திய அரசின் பங்களிப்பாக 14,623 கோடியும் மாநில அரசின் குறைந்தபட்ச பங்களிப்பாக 4,874 கோடி ரூபாயும் என நிர்ணயிக்கப்பட்டது. மீதமுள்ள நிதி தனிப்பட்ட நபர்களின் பங்களிப்பு, அரசு தனியார் கூட்டு பங்களிப்பு ஆகியவற்றின் மூலம் பெறுவது என திட்டமிடப்பட்டது.
3: 2014 முன்னால் இந்தியாவின் திடக்கழிவுகள் சரிவர அகற்றப்படாமல் மக்களின் சுகாதாரத்திற்கு பெரும் கேடு

0: ஏற்பட்டிருந்தது. ஆனால் இன்று இதில் குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் நகரங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளன. வீட்டுக்கு வீடு சென்று திடக்கழிவுகளை சேகரித்து வரும் 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தூய்மை வாகனங்களால் இது சாத்தியமாகியுள்ளது.
1: மேலும் கழிவுகளை எப்படி தரம் பிரித்து வழங்குவது என்ற விழிப்புணர்வும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாக மாற்றப்படுவதும் கொள்கை சீர்திருத்தங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது.
0: இந்த திட்டத்தின் சாதனையை சொல்வதானால், இது தொடங்கப்படுவதற்கு முன்பு நகராட்சி திட

0: வீடு வீடாக சென்று குப்பைகள் சேகரிக்கப்படுவது, 86,228 வார்டுகளாகவும் தரம் பிரிக்கப்படுவது, 72,493 வார்டுகளாகவும் உயர்ந்தன. இதனால் பொருளாதார நிலையில் பின்தங்கியவர்கள், குறிப்பாக சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களுக்கு வாழ்வாதாரம் கிடைத்தது. மேலும் கழிவுகளை கையாளும் சுமார் 90,000 முறைசாரா தொழிலாளர்கள் முறையான வேலைவாய்ப்புக்குள் வந்தனர்.
1: தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் இந்திய நகர்ப்புற பகுதிகளில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இது மகாத்மா காந்தியின் குறிக்கோளுக்கு தகுந்த சமர்ப்பணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு மரியாதையும் பாதுகாப்பும் இதனால் கிடைத்துள்ளது.
0: மேலும் சுகாதாரம் மேம்பட்டதால் கிருமிகளால் ஏற்படும் நோய்களும் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்திருக்கிறது. இது நகர்ப்புற இந்தியாவை முழுமையான சுகாதாரத்தை நோக்கிய பயணத்திற்கு இட்டுச் சென்றுள்ளது. சமூகத்தில் முன்பு புறக்கணிக்கப்பட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் இப்போது இந்த திட்டத்தின் முக்கிய பங்களிப்பாளர்களாக மாறியிருக்கிறார்கள். மேலும் அவர்களின் பாதுகாப்பான, ஆரோக்கியமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை சூழலும் இந்த திட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
1: இதனால் அவர்களுக்கு இச்சமூகத்தில் மரியாதையான வாழ்க்கை கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன் விளைவாக இந்தியாவில் உள்ள 35 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நகர்ப்புற பகுதிகளில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் நிலை இல்லை என்ற சூழல் உருவாகியுள்ளது. அதாவது 4,371 நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் இந்த நிலை எட்டப்பட்டுள்ளது. இந்த சாதனை 66.86 லட்சம் வீடுகளில் கட்டப்பட்டுள்ள கழிவறைகள் மற்றும் 6.40 லட்சம் பொது கழிவறைகள் கட்டப்பட்டு அடையப்பட்டுள்ளது.
0: இந்த திட்டத்தின் பயன்கள் அனைத்து மக்களுக்கும் சமமாக சென்று சேர நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டன. திறந்த வெளியில் மலம் கழித்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சில வழிகாட்டு நெறிமுறைகளையும் வகுத்தது. அதன்படி மற்றும் ODF++ ஆகிய வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ODF+ என்பது கழிவறைகள் நன்றாக செயல்படுகிறதா, தொடர்ந்து பயன்படுத்தத்தக்க வகையில் பராமரிக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்வது. ODF++ என்பது மலக்கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படுகிறதா, அவை சுத்திகரிக்கப்படாமல் கால்வாய்கள், நீர்நிலைகள் மற்றும் திறந்த வெளிப்பகுதிகளில் வெளியேற்றப்படுகிறதா என்பதை ஆராய்வதற்கானது. இதற்கென WaterPlus என்ற நெறிமுறைகளும் உள்ளன.
1: சுத்திகரிக்கப்படாமல் மலக்கழிவுகள் திறந்த வெளிப்பகுதிகள் அல்லது நீர்நிலைகளில் திறக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. 2021 அக்டோபர் 2 3,309 நகரங்கள் ODF+ எனவும், 960 நகரங்கள் ODF++ எனவும், 9 நகரங்கள் WaterPlus எனவும் மூன்றாம் தரப்பு அமைப்புகள் உறுதி செய்து சான்றளித்துள்ளன.
0: உலகிலேயே மக்களின் மனநிலையில் மாற்றத்தை விதைத்த பெரிய அளவிலான திட்டமாக இது கருதப்படுகிறது. சுகாதாரத்தை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதை இந்த திட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது. தேசத்தின் வளர்ச்சிக்கான நோக்கங்களில் சுகாதாரம் குறித்த விவாதங்கள் இதனால் மைய இடத்தை பிடித்தது. ஜன் அந்தோலன் என்ற மாபெரும் மக்கள் இயக்கமாக இது உருப்பெற்றது. தனிப்பட்ட முறையில் பிரதமரின் ஈடுபாட்டால் இது மக்கள் இயக்கமாக மாறியது. மேலும் ஊடகங்களால் மேற்கொள்ளப்பட்ட பெரும் இயக்கங்களினாலும், மிகவும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களாலும், நிதி செலவுகள், பலதரப்பினரையும் ஈடுபடுத்துதல் போன்றவற்றால் இது பெருவாரியான மக்களை சென்று சேர்ந்தது.
1: மக்களே இதில் தாங்களாகவே முன்வந்து ஈடுபடுத்திக் கொண்டதே களத்தில் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்த முக்கிய காரணமாக அமைந்தது. டிஜிட்டல் சமூக ஊடக பிரச்சாரங்களும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டன. சுமார் 20 கோடி மக்கள் இந்த திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டனர்.
0: இந்த திட்டத்தில் பலவித புதுமைகள் புகுத்தப்பட்டன. நகர்ப்புறங்களில் வீட்டு வசதித்துறை அமைச்சகம் சுகாதாரத்தின் அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தி மதிப்பீடுகளை வழங்கியது. இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் எனும் கணக்கெடுப்பு உலகிலேயே நகர்ப்புற பகுதிகளில் சுகாதாரத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான கணக்கெடுப்பாக உள்ளது. இதில் கோடிக்கணக்கான குடிமக்கள் பங்கேற்றனர். 2021 அக்டோபர் 2 வரை 6 முறை இத்தகைய கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் தொடர்ந்து 4 முறை தொடர்ந்து சுத்தமான நகரமாக மத்திய பிரதேச மாநிலம் இந்தோர் தேர்ந்தெடுக்கப்பட்டது.
1: இத்திட்டத்தை வெற்றிகரமாக வீட்டு வசதித்துறை அமைச்சகம் கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து அனைத்து பொது கழிவறைகளையும் அதன் வரைபடத்தில் இணையுமாறு செய்தது. இதனால் மக்கள் பொது கழிவறைகளை அணுகுவது எளிதானது. இதுவரை 3,100 அதிகமான நகரங்களில் உள்ள 65,500 மேற்பட்ட கழிவறைகள் கூகுள் மேப்ஸ் மூலம் எளிதாக அணுக முடிகிறது.

0: அதாவது இது இந்தியாவின் நகர்ப்புறத்தில் உள்ள பொது கழிவறைகளுள் 70%.
1: மேலும் சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மை குறித்த அனைத்து வித புகார்களுக்கும் குறை தீர்க்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஸ்வச்சதா செயலியை 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் பதிவிறக்கம் செய்துள்ளனர். 2021 ஆம் ஆண்டின்படி 2.22 கோடி புகார்கள் பதிவு செய்யப்பட்டு அதில் 2.08 கோடி புகார்கள் தீர்க்கப்பட்டன. இந்த செயலியில் 7 நாட்களுக்குள் புகார்களுக்கு தீர்வு காணப்படுகிறது.
0: இந்தியா முழுக்க நகராட்சி பகுதிகளில் இதற்கென பயிற்சி அளிக்க ஆன்லைன் வாயிலாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மை குறித்த பல்வேறு விஷயங்கள் அதில் பகிரப்பட்டன. 100,000-க்கும் அதிகமான நகராட்சி பணியாளர்கள் மற்ற பயனாளர்கள் இந்த தளத்தை தொடர்ந்து பயன்படுத்தினர். மேலும் அந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்து சான்றிதழ்களை பெற்றனர்.
1: பிரபலங்கள், தூதுவர்கள், தொழிலதிபர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், தொழில் முனைவோர், குடிமக்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள், சுய உதவி குழுக்கள், குடும்ப தலைவிகள் என அனைவரும் சுகாதாரத்தை நோக்கியே இந்த பயணத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர்.
0: மக்கள் மற்றும் வெவ்வேறு துறைகள், அமைப்புகள் பங்களிப்புகளை மத்திய அரசு தொடர்ந்து அங்கீகரித்து வந்தது. இத்திட்டத்தில் குறிப்பிடத்தக்க பணிகளை செய்தவர்களை தன்னுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டினார். மை கிளீன் இந்தியா என்ற ஹேஷ்டாக் மூலம் மக்கள் மேற்கொள்ளும் தூய்மை பணிகள் பாராட்டப்பட்டன.
1: மேலும் ஸ்வச்சதா ஹை சேவா எனும் பெயரில் நிலையான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றவும் தூய்மை பணியாளர்களின் பணிகளை அங்கீகரிக்கும் பொருட்டும் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது.
0: இத்திட்டம் கிராமங்களிலும் பெருமளவிலான சாதனைகளை புரிந்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 2019 ஆம் ஆண்டில் சுமார் 600,000 கிராமங்களில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் நிலை இல்லை என்ற சாதனை எட்டப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளன்று இது அறிவிக்கப்பட்டது.
1: இதனால் மக்களின் சுகாதாரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் மிகப்பெரியது. இதன் மூலம் உலக சுகாதார மையம் அளித்த தகவலின்படி 2019 ஆம் ஆண்டில் வயிற்றுப்போக்கால் ஏற்படும் 300,000 மரணங்கள் தடுக்கப்பட்டன. மேலும் யூனிசெஃப் 2017 ஆம் ஆண்டில் அளித்த தரவுகளின்படி கழிவறைகள் கட்டப்பட்டதால் பெண்கள் பாதுகாப்பாக உணர்ந்தனர், அவர்களால் பணத்தையும் சேமிக்க முடிந்ததாக யூனிசெஃப் புள்ளி விவரம் கூறுகிறது.
2: கழிப்பிடம் கட்டுவது பற்றி விளக்கினார் பத்மா அவர்கள்.
3: கழிவறை கட்டணும் சொன்னதுனால நாங்கள் வந்து இங்கே வந்து கேட்டுதான் நாங்கள் அதை பயன்படுத்தினோம். வெளியில நைட்ல தான் போக முடியும், பகல்ல போக முடியாது. அது மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் வீட்டில் கட்டணும், எப்போ நாங்கள் எங்கள் சௌகரியத்துக்கு நாங்கள் இருந்துக்கிறோம். பஞ்சாயத்தில் கொடுத்தோம், நாங்கள் வந்து சொன்னாங்க வீட்டுக்கு ஒரு கட்டினோம்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் அவங்களே திருப்பி கேட்டு அவங்ககிட்ட மனு கொடுத்தோம், அவங்க எங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு 5,000 கட்டுறதுக்கு கொடுக்குறோம், நீங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பைசா வரும், நீங்கள் இது பண்ணிக்கோங்க. செப்டி டேங்கே மாதிரி தான் கட்டிட்டோம் நாங்கள். கட்டி அதுக்கு மேலே பேஸ்மெண்ட் பண்ணி மேலே டாய்லெட் கட்டி இது பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு வந்துடுச்சு பைசா. கல் வச்சு தான் கட்டியிருக்கிறோம் நாங்கள். மேலே சென்ட்ரிங் போல் சீட்டு இறக்கிருக்கோம், பீங்காய் வச்சுருக்கோம், செப்டி டேங்க் தான் கட்டியிருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது, லேடிஸுங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே எங்களுக்கு வசதியாக இருக்குது. நாங்கள் வீட்டிலே தான் இப்போ போகிறது, வெளியில் போகிறது கிடையாது. நாங்கள் நைட்டில் போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம், பகல்லையும் நைட்டில் போகிறதுக்கு வந்துதான். இப்போ வீட்டில் இருந்தால் எங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லை.
0: வீடுகளில் கழிவறைகள் கட்டப்பட்ட பின்பு 93% பெண்கள் பாதுகாப்பாக உணர்வதாக தெரிய வந்துள்ளது. திறந்த வெளியில் மலம் கழித்ததால் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டதால் ஆண்டுதோறும் மக்களால் 50,000 ரூபாய் அளவிலான மருத்துவ செலவுகள் சேமிக்கப்பட்டதாக யூனிசெஃப் தெரிவிக்கிறது. மேலும் 2019 ஆம் ஆண்டு யூனிசெஃப் வெளியிட்ட தரவுகளின்படி நிலத்தடி நீர் மாசடைவது 12.70 மடங்கு குறைக்கப்பட்டுள்ளது.
1: பிரதமர் நரேந்திர மோடி ஸ்வச் பாரத் அபியான் எனும் பெயரில் தூய்மை இந்தியா இயக்கத்தை தொடங்கி 11 ஆண்டுகளாகிவிட்டன. கிட்டத்தட்ட தூய்மை புரட்சி என சொல்லும் அளவுக்கு இந்த திட்டம் மக்களிடத்தில் ஓர் இயக்கமாக சென்று சேர்ந்திருக்கிறது. ஏனெனில் பெரும் மாற்றங்களை இந்த திட்டம் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் நிலைக்கு முடிவு கட்டப்பட்ட சூழலில் அதனால் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து நேச்சர் இதழில் ஆய்வு ஒன்று சமீபத்தில் வெளியிடப்பட்டது. கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மற்றும் ஓஹியோ மாகாண பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வின்படி இதனால் ஆண்டுதோறும் 70,000 மரணங்கள் தடுக்கப்பட்டுள்ளன.
2: ராதா அவர்கள் கூறும்போது,
4: நான் வந்து பியூர் பஞ்சாயத்துல இருக்கேன். முதல் வந்து டாய்லெட் வந்து எங்க வீட்டுலாம் இல்லங்க. இந்த மாதிரி டாய்லெட் கட்டினா இந்த மாதிரி பயன்லாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சரி டாய்லெட் கட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து சரி என்எம்ஆர்ல வந்து இந்த மாதிரி பைசா போடுறோம், நீங்க என்எம்ஆர் மூலயமா வேலை செய்யுங்க 15 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுல வந்து ஒரு 4,151 ரூபாய் என்எம்ஆர் பைசா வந்தது. மீதி வந்து மெட்டீரியலுக்கு வந்து 7,800

0: 49 ரூபா கொடுத்தாங்க, மொத்தம் 12,000 சில்லறை. ஆனால் நாங்கள் வாங்கிட்டோம், அந்த பணம் வாங்கிட்டு கம்பல்சரி இப்போ டாய்லெட் கட்டிட்டோம். ஆனால் கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க, ஏன்னா நாங்கள் மைதானம் தான் இது பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம், குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ டாய்லெட் கட்டின உடனே எங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு கஷ்டம் இல்லாமல் இப்போ நல்ல ஒரு இதுவாக இருக்குது. இப்போ நாங்கள் கட்டிக்கிட்ட மாதிரி மற்றவங்களுக்கும் நாங்கள் இது பண்ணி சொல்லி அவங்களையும் கட்ட வச்சோங்க. இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, டாய்லெட் கட்டினதுனால எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாகவும் இருக்குது. ஏன்னா நடு நேரத்துலேயும் சரி மற்ற மாதிரி ரெண்டு குழந்தைங்களை வச்சிருக்கோம், பொம்பளை குழந்தைங்களை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பரவாயில்லைங்க, ஏன்னா இது இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது இது வந்து டாய்லெட் இப்படிலாம் கட்டணும் அப்படின்ற மாதிரி. இப்போ பரவாயில்லைங்க.
1: இந்த திட்டம் ஒரு புரட்சி என இந்தியா மட்டுமல்ல யூனிசெஃப் போன்ற சர்வதேச அமைப்புகளும் கூறியுள்ளன. இத்திட்டம் 50 கோடி இந்தியர்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளதாக யூனிசெஃப் 2024 தெரிவித்தது. அதாவது நாட்டின் பாதி மக்கள் தொகையில் இத்திட்டம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கும் குறைவான காலகட்டத்தில் அம்மக்களுக்கு கழிவறை வசதியை ஏற்படுத்தி திறந்த வெளியில் மலம் கழிக்கும் அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக அந்த அமைப்பு பாராட்டியுள்ளது. இந்த திட்டத்தின் வெற்றி மூலம் கிடைக்கும் பாடங்கள் உலக நாடுகளுக்கு வழிகாட்டுவதாக யூனிசெஃப் தெரிவித்தது.
2: இந்த திட்டத்தின் மிக முக்கியமான வெற்றியே இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 12 கோடி வீடுகளில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. இதனால் திறந்த வெளியில் மலம் கழித்தல் என்னும் அவலம் முடிவுக்கு வந்துள்ளது. மேலும் நாட்டில் சுமார் 78% வீடுகளில் குழாய்கள் வாயிலாக சுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது.
1: மணிகண்டன் அவர்கள் கூறும்போது,
3: புதுச்சேரி பகுதி அலுவலகத்தில் அணித்தலைவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் புதுவாழ் திட்டத்தில். இந்த புலியூர் ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டிஆர்டிஏ மூலமா ஒரு 10,000 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்துருக்குறோம். அந்த பணம் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், டாய்லெட் கட்டுறதோட அவசியத்தை வந்து சொல்லி எல்லா சுயஉதவி குழுக்கள் மூலமாகவும், 100 நாள் வேலையில் பணி செய்யும் போதும் சுயஉதவி குழு பயிற்றுனர் மூலமாகவும் எல்லா மக்களுக்கும் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த பணம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த கட்டுறதுக்கு பணம் இல்லாத வசதி இல்லாத மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிஎல்எஃப் மூலமா ஒரு 5,000 ரூபாய் முன்பணமாக நாங்கள் கொடுத்து அவங்களெல்லாம் கட்டுறதுக்கு வந்து ஒரு தூண்டுதல் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு பிறகு அந்த பணத்தை எங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து கிடச்ச அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க டாய்லெட் நல்லா கட்டிட்டு எல்லாரும் சுத்தமாக வாழ்கிறாங்க. அதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சுத்தம் சோறு போடும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழிக்கு ஏற்ப சுத்தமாக இருந்தால் தான் வந்து நம்ம நல்ல நோய் இல்லாத வாழலாம் அப்படின்றதுனால மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால எவ்வளவு பாக்டீரியா, வைரஸ் ஒட்டுண்ணி இது மாதிரி நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்காக மக்கள் கத்துக்கிட்டாங்க. இப்போ திறந்த வெளி மலம் கழிக்காத ஊராட்சியாக இந்த ஊராட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளுக்கும் இந்த டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எங்களுடைய புதுவாழ்வு திட்டத்தில் உள்ள பணியாளர்கள் அனைவரும், கிராமத்தில் இருக்கிற வறுமை ஒழிப்பு சங்க உறுப்பினர்கள், மகளிர் குழு கூட்டமைப்பு உறுப்பினர்கள், மகளிர் குழு சுய உதவி குழு பயிற்றுனர்கள், சுகாதார சிபி எல்லாரும் சேர்ந்து இந்த ஊராட்சியை வந்து ஒரு திறந்த வெளியில் மலம் கழிக்காத ஊராட்சியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து பாரத பிரதமருடைய முழு சுகாதார திட்டத்தில் கொண்டு வரதுனால மக்கள் வந்து எளிமையாக வந்து இந்த பணத்தையும் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அவங்க தேவையான டாய்லெட்டையும் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் கட்டி முடிச்சிருக்கிறாங்க.
1: ஆண்டில் இத்திட்டம் 10 ஆண்டுகளை நிறைவு செய்ததை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையில், கடந்த 10 ஆண்டுகளில் சுத்தத்தை பொறுத்தவரை நிறைய சாதனைகளை எட்டியுள்ளோம். எனினும் வேகமாக மாறிவரும் இக்காலத்தில் சுத்தத்துடன் தொடர்புடைய சவால்களை நாம் புரிந்து கொள்வதும் முக்கியம். பொருளாதாரம் உயர்ந்து நகரமயமாக்கல் அதிகரிக்கும் போது கழிவுகளும் அதிகரிக்கும். அதற்கேற்ப வியூகங்களை வகுத்து கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்குவது அவசியம். காலனிகள், வீட்டு வளாகங்கள் மற்றும் கட்டடங்களின் கழிவுகள் அறவே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். சுத்தத்தை ஏற்படுத்தும் தொழில்நுட்பத்தால் நம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இன்றைக்கு இதனுடன் தொடர்புடைய 5,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குப்பைகள் சேகரிப்பு, அவற்றை எடுத்து செல்லுதல், தண்ணீர் மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றால் மற்றும் சுகாதார துறைகளில் பல வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என பேசினார்.
2: இந்த திட்டம் ஸ்வச் பாரத் மிஷன் 2.0 என்னும் பெயரில் 2021 இந்த திட்டத்தினுடைய 2ம் கட்ட செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி சில முக்கிய நோக்கங்கள் இந்த திட்டத்தில் உள்ளன. குறிப்பாக திறந்த வெளியில் மலம் கழித்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட கிராமங்களில் அதை நிலையாக வைத்திருத்தல், கிராமப்புறங்களில் திடக்கழிவுகள் மற்றும் திரவக்கழிவுகள் மேலாண்மை மூலமாக சுகாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவை அடங்கும். 1.40 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த 2வது கட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.
1: மூர்த்தி அவர்களின்.
4: அரசாங்கத்தின் மூலமா கழிவறை கட்ட சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தாங்க.

0: அதன் மூலமாக மக்கள்கிட்ட வந்து கிராம சபை கூட்டம் போட்டு ஒவ்வொரு தனிநபரும் வந்து கழிவறை கட்டணும், இந்த கழிவறை இல்லாததுனால பெண்கள் வந்து வெளியில் போய் மலம் கழிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அதனால் வந்து கழிவறை கட்டி எல்லோரும் வந்து பயனடையணும். இதனால் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் நோய் வாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மலேரியா, ஜுரம், அப்புறம் வந்து கொசுக்களால் வந்து யானைக்கால் நோய் இதெல்லாம் வரும், அந்த நோய் வராத பாதுகாக்கணும். அதை வச்சு கழிவறை கட்டி அவங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான வாழ்க்கையை வாழ அவங்களுக்கு வந்து கழிவறை கட்டிக்கணுன்ற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி வந்து எல்லோரும் வந்து கழிவறை கட்டினாங்க. ஒரு கழிவறை கட்டுறதுக்கு வந்து 3 அடி அகலம், 4 அடி நிகழம் வச்சு ஒரு கழிவறை கட்டணும். அந்த கழிவறை வந்து 6 அடி உயரத்தில் கட்டணும். அது மேலே வந்து தளம் போடணும், உரைகள் கட்டணும், செப்டிக் டேங்க் கட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி பழுப்புகள் இணைச்சி ஒவ்வொரு உரைக்கும் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அந்த ஓப்பன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்.
1: 2026 இந்திய நகரங்களை குப்பைகளற்ற நகரங்களாக மாற்றுவதுதான் இத்திட்டத்தின் 2ம் கட்டத்தின் இலக்கு. இதற்கென ஆண்டுதோறும் நகரங்களில் சுகாதார நிலைமை குறித்து விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. இதனால் நகரங்களுக்கிடையே ஆரோக்கியமான போட்டி நிலவுகிறது. இதில் மக்கள் பங்கெடுப்பதும் அதிகரித்து வருகிறது. அதன் விளைவாக கடந்த காலங்களை விட சுத்தம் என்று வரும்போது இந்தியாவின் நிலைமை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறியுள்ளது. 2ம் கட்டத்தின் இலக்கை எட்ட சில வழிமுறைகளையும் அரசு கையாள்கிறது.
2: அதன்படி அனைத்து வீடுகள் மற்றும் இடங்களிலும் சமையல் மற்றும் தோட்டக் கழிவுகள் அடங்கிய திரவ கழிவுகள் மற்றும் காகிதம், கண்ணாடி, பிளாஸ்டிக் மற்றும் ஆபத்தான கழிவுகள், சானிட்டரி கழிவுகள் ஆகிய மக்காத குப்பைகளையும் தனித்தனியாக பிரித்து அவற்றை அகற்ற வேண்டும். ஒவ்வொரு வீடு மற்றும் இடங்களுக்கு சென்று தரம் பிரிக்கப்பட்ட குப்பைகள் சேகரிக்கப்படுவது, அனைத்து வித கழிவுகளையும் அறிவியல் ரீதியான முறையில் கையாள்வது, அவற்றை அறிவியல் ரீதியாகவே அகற்றுவது.
1: சுரேஷ் அவர்கள்,
3: வெளியிடங்களில் மலம் கழிப்பதனாலும் நமக்கு ஒரு ஒழுங்குமுறையான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி நம்ம செய்துக்கிறதுக்கும் உள்ளதான வித்தியாசங்களை வந்து வெளியிடங்களில் போய் மலம் கழிப்பதனால நம்முடைய கால்கள் தூய்மை இல்லாமல் கிருமிகளும் நாசிகளையும் நம்முடைய உடல் என்ட்ராகி பல வியாதிகளை கொண்டு வரும், நோய்வாதிகள் நோய்பிணிகளை கொண்டு வரும், சுற்றுச்சூழலும் அந்த கேடு அடையும். சிறு பிள்ளைகள் வந்து மலம் கழித்த இடத்துல விளையாடும் போது கைகளினாலும் கால்கள் அசுத்தம் பண்ணி அது வாய் வழியாக போகும்போது பல தொண்டை வியாதிகளையும் பல நோய்களையும் கொண்டு வரும். வெளியிடங்களில் மலம் கழிக்கிறத நாம தவிர்க்க வேண்டும். மாறாக அரசு ஸ்வச் பாரத் அபியான், ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் கழிவறை அமைப்பதற்கான அமைப்புகளை செஞ்சு கொடுக்குறாங்க. இதற்கு வந்து நீங்க அருகாமையில் உள்ள பிடிஓ ஆஃபீஸ், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் போய் நீங்க இப்போ கேட்டீங்கன்னா அதற்குரிய வாய்ப்புகளையும் அதற்குரிய வழிமுறைகளையும் அவங்க வழிகாட்டுவாங்க. மேலும் நாம வீடுகளில் நாம டாய்லெட் அமைப்பதனால தூய்மையை பராமரிப்போம், நோயின்றி நோய் பிணியின்றி வாழலாம். வெளியிடங்களில் மலம் கழிப்பது னாலேயும் பன்றிகள் பெருகும், நோய் பிணிகள் பெருகும், வாழ்க்கையில் நிம்மதி எழுந்து போவோம், நோய் பிணிகள் இன்னும் மீறும், சுகாதாரமாய் வாழ முடியாது. மேலும் நமக்கு கழிவறை அமைப்பதனால் நம்முடைய வீட்டோடு இருக்கிறதுனால நமக்கு நேரம் மிச்சமாகும், வெளியிடங்களில் போயிட்டு பல பிரச்சனைகள் இப்போது சமுதாயத்தில் பல மாற்றங்கள் உருவாக்கிறதுனால குறிப்பாக மகளிர் வெளியிடங்கள் போவது பாதுகாப்பு இல்லை. ஆனால் இப்பொழுது வந்து உலகத்தில் உலகமயமாகுதுனாலும் குடிபெயர்ந்தாலும் புலம்பெயர்ந்தனாலும் பலவிதமான சமுதாயத்தில் மாற்றங்கள் உருவாகுது, இதனால பல பிரச்சனைகள் உருவாகும் பெண்மணிகளுக்கு. அப்ப வீட்டில் நாம ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி அமைப்பதனால அது ஒரு பாதுகாப்பு ஒரு அம்சமாக இருக்கிறது. நாம வந்து இதற்கு அரசு வந்து நிறைய திட்டங்களை தீட்டி நம்முடைய வாழ்வின் அடிப்படை வசதிகளை வந்து அரசு வந்து செய்வதற்கு கழிவறை இருக்கிறதுனால வெளியிடங்களுக்கு நாம போக வேண்டியதில்லை. அவசரத்தில் நமக்கு ஒரு வயிற்று பாதையோ ஏதாவது ஏற்பட்டால் உடனே நாம சென்று விடலாம், இல்லை என்றால் நாம அலைந்து திரிய வேண்டியதா இருக்கும். பல பிரச்சனைகளை வந்து நம்ம வாழ்க்கையில சந்திக்க வேண்டும், நமக்கு நேரம் மிச்சமாகும். மலத்தை அடக்கி வைக்கிறதுனால அது வந்து வயிற்றில் பல உபாதைகளை உருவாக்கும், பல விதமான சுகாதார பிரச்சனைகளை தானாக கொண்டு வரும். உடனடியாக நாம் மலம் கழிப்பதனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு பலு நீங்கினதாக இருக்கும். இதை எல்லா செயலும் பெரியோர்கள் சொல்வார்கள், குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதற்கு முக்கியமான உபகரணம் உங்களுடைய வீடுகளில் கழிவறை அமைப்பது ஒரு புத்தியான செயல். போக்குவரத்து துறையிலே சாலை ஞானம் வளர்ப்போம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் சாலையில் செல்வதனால் இது பல பிரச்சனைகள் சந்திக்கிறதுனால சாலை ஞானத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே கழிவறை அமைப்பதனால் சாலை ஞானத்தை நீங்கள் வளர்க்கிறீர்கள். கால்நடையாக நடந்து போகும்போது பலவிதமான சகதிகளிலும், அதாவது இடம்பெயர்ந்து நீங்கள் போகுதுனால் பலவிதமான காலையில் படுகிற தூசிகள், பலவிதமான கழிவு பொருட்கள், அதாவது அந்த நாட்களில் வந்து கிராமங்களில் இருந்தபோது சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்பட்டது, பராமரிக்கப்பட்டது. ஆனால் இந்த நாட்களில் வந்து சுற்றுச்சூழல் அந்த அளவுக்கு அந்த கேடு அடைந்திருக்குது. அதனால் பலவிதமான கால்களில் நீங்கள்

0: பல விதமான நுண்கிருமிகள் இடம்பெயர்ந்து உங்கள் உடலுக்கு உபாதைகளை உருவாக்கும். அதனால வீடுதோறும் கழிவறை அமைப்பது ஒரு தீர்க்கமான செயல். அதாவது குறிப்பாக கையும் காலையும் நாம சுத்தமாக தினந்தோறும் கழுவி சுகாதாரமாய் பாதுகாப்பதனால் வியாதிகள் வராமல் இருக்கும். மேலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க தவறுதுனால் பெரிய வியாதியில கொண்டு போய் விட்டுடும். அதனால வீடுகள் தோறும் கழிவறை அமைப்பும் சுகாதாரத்தை பேணுவோம்.
1: காலம் காலமாக குப்பைகள் கொட்டப்பட்டு வந்த இடங்களை பசுமை மண்டலங்களாக மாற்றுவது, கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு அகற்றப்பட வேண்டும், நிலத்தையோ அல்லது நீரையோ மாசுபடுத்தாத வகையில் அவற்றை அகற்றுவது ஆகியவற்றை இலக்காக கொண்டு இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டம் நடைபெற்று வருகிறது.
2: இது தவிர பல இலக்குகளையும் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிலையான திடக்கழிவு மேலாண்மை, நிலையான சுகாதாரம் மற்றும் கழிவுநீரை கையாளுதல் ஆகியவையும் இதில் அடங்கும்.
1: நிலையான திடக்கழிவு மேலாண்மை கழிவுகளை மறுசுழற்சி செய்யக்கூடிய வசதிகள், மக்கும் கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயுவை உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள், திடக்கழிவிலிருந்து எரிபொருளை பெறும் வகையிலான வசதிகள், பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்வதற்கான வசதிகள், கழிவுகளிலிருந்து மின்சாரம் போன்ற திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது.
2: அதே போன்று நிலையான சுகாதாரத்திற்காக வீடுகளில் கழிவறைகளை அமைத்தல், பொது கழிவறைகளை கட்டுதல் மற்றும் சுகாதாரமற்ற கழிவறைகளை மறுசீரமைப்பதோடு சிறுநீர் கழிப்பதற்கான கழிவறைகளை கட்டுதல் ஆகியவற்றையும் அரசு மேற்கொண்டு வருகிறது.
1: இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் மத்திய அரசு ஒன்றை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதாவது, மாநில அரசுகள் நகர்ப்புற பகுதிகளில் புறக்கணிக்கப்பட்ட சவால் மிகுந்த பகுதிகளை அடையாளம் கண்டு அவற்றை அழகுபடுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், அவற்றை தொடர்ந்து கண்காணித்தல், மதிப்பீடு செய்தல் மற்றும் குடிமக்கள் பங்களிப்பை வலியுறுத்துதல் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டும் என கூறி வருகிறது மத்திய அரசு. இப்பகுதிகளை கிளீனிங் டார்கெட் யூனிட் அதாவது CTU என அழைக்கிறது அரசு.
2: மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் கூறுகையில், பெருமையான சூழலில் ஒவ்வாத விஷயங்களின் மீது கவனத்தை செலுத்துவது போன்றுதான் இந்த CTU பகுதிகளை சுத்தம் செய்வது. பொது இடங்களின் மரியாதையை மீட்டெடுப்பதும் சுகாதாரமும் ஒவ்வொரு குடிமகனாலும் உணரப்பட வேண்டும் என கூறினார்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வார்த்தைகளில் சொல்வதானால், சுகாதாரம் என்பது ஒருமுறை மட்டும் மேற்கொள்ளப்படும் முயற்சி அல்ல, மாறாக அது ஒரு தொடர்ச்சியான பல தலைமுறைகளுக்கும் தொடரும் இயக்கம். ஒரு தேசத்தின் வாழ்வியல் அது. சுகாதாரம் என்பது ஒரு நாள், ஒரு இரவு அல்லது ஒரு சிலருக்கானது அல்ல, தலைமுறைகளை கடந்து தொடர வேண்டிய இயக்கம் என அவர் கூறியிருந்தார்.
2: இந்தியாவின் சுகாதார புரட்சிக்கான மாற்றங்களை ஏற்படுத்திய திட்டமாக தூய்மை இந்தியா திட்டம் உள்ளது. பல லட்சக்கணக்கானோருக்கு கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டு பச்சிளம் குழந்தைகள் இறப்பை குறைத்து பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தி இந்த திட்டம் அனைத்து இந்தியர்களின் வாழ்க்கையிலும் பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.
1: இத்திட்டம் உலகிலேயே பெரிய அளவிலான மற்றும் வெற்றிகரமான பொது சுகாதார திட்டமாக இன்றும் தொடர்கிறது. சுகாதாரத்தை மேம்படுத்துவது எப்படி ஆரோக்கியமான, பாதுகாப்பான மற்றும் வளமான சமூகத்துக்கு இட்டுச் செல்லும் என்பதற்கான சிறந்த உதாரணமாக இத்திட்டம் திகழ்கிறது.
3: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் தூய்மை பாரதம், உன்னத பாரதம் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. நந்தினி. குரல் வண்ணம் விஜய், ஸ்ரீவித்யா. அமைப்பில் உதவி ஆர். முருகன். அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன்.

சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும்

0: சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில். அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். எமது திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு பாரத பாதையில் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வலியுறுத்தியுள்ளார். மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மின்சாரத்திற்கு அதிக விலை கொடுப்பதால் தமிழகத்தின் நிதிநிலை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு பாரதத்தின் கீழ் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் பன்னாட்டு வான் சாகச பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், நம் தேசத்தின் திறன் கட்டமைப்பு நடவடிக்கைகள் நம்பகத்தன்மை கொண்ட நாடுகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேவைப்படும் தருணங்களில் தனித்துவமாக செயல்படும் திறனை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் தேச நலன் மற்றும் உரிய பொறுப்புணர்வுடனும் பிற நாடுகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஆற்றலையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றார். தரங் சக்தி பயிற்சி புதுமையான சிந்தனைகளை தோற்றுவிப்பதோடு புதிய வாய்ப்புகள், புதிய நட்புகள், புதிய பாடங்களுடன் எதிர்கால செயல்திட்டங்களுக்கு வழிகோலுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜோத்பூர் வானில் பன்னாட்டு விமானங்கள் இந்திய விமானங்களுடன் பறந்து சென்று பயிற்சியில் ஈடுபடுவது குறித்து பெருமிதம் வெளியிட்ட திரு ராஜ்நாத் சிங், ஒரே வானில் பல்வேறு அனுபவங்களை இதன் மூலம் பெற முடியும் என்று சுட்டிக்காட்டினார். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்லும் வகையில் பன்னாட்டு வான் சாகச பயிற்சிகள் இதில் இடம்பெற்றன. உலக மனநல தினம் இன்று கடைபிடிக்கும் நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைப்பதன் அவசியத்தை மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வலியுறுத்தியுள்ளார். 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 48 லட்சம் பேருக்கு 53 தொலை மருத்துவ மையங்கள் மூலம் நலம் சார்ந்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார். மனநலம் குன்றியவர்கள் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சைகள் எடுப்பது குறித்து இதற்கான மையங்கள் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் அச்சமின்றி சிகிச்சைகளை மேற்கொள்ள ஏதுவாக நமது சமுதாயம் ஆதரவுடனும் பரிவுடனும் திகழ வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். இதனத்தையொட்டி நெல்லையிலிருந்து திருச்செந்தூருக்கு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத்தலைவர் திரு திருநாவுக்கரசு தொடங்கி வைத்தார். மனநலம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு தன்னார்வலர்கள், மன அழுத்தத்திலிருந்து மீண்டவர்கள் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணாக்கர், தனியார் செவிலியர் கல்லூரி மாணாக்கர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான், போதை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் பெருமளவில் மனநல பாதிப்புக்கு உள்ளாவதால் போதைப் பொருள் பழக்கம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். 14.5 கிலோமீட்டர் தூர பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை நாளை துவக்கி வைக்கும் பிரதமர் 5 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். இதன்படி புனரமைக்கப்பட்ட பழனி, பரமக்குடி, நாமக்கல், அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையங்கள் நாளை திறந்து வைக்கப்படுகின்றன. கோவையில் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் திட்டங்களையும் பிரதமர் துவக்கி வைக்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் பிரதமருடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் அறிவுசார் மையத்தை பார்வையிடும் பிரதமர் சென்னை வர்த்தக மையத்தில் பல்வேறு நலத்திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக போரூர் ஏரி அருகே உள்ள ஜலகண்டேஸ்வர திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்கிறார். பிரதமரின் சென்னை வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு போக்குவரத்திலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில்

0: இதன் ஒரு பகுதியாக கேலோ இந்தியா குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாட்டின் விளையாட்டுத்துறை ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் முன்னெடுத்துச் செல்லப்பட்டு தடகள விளையாட்டு வீர வீராங்கனைகள் தேசிய சர்வதேச போட்டிகளில் எண்ணற்ற பதக்கங்களை குவிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடித்தட்டு நிலையில் உள்ள திறமையானவர்கள் கண்டறியப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு ஆளுமையுடன் சர்வதேச போட்டிகளில் வெற்றிகளை குவிக்கும் வகையில் நம் நாட்டின் விளையாட்டு சூழல் மேம்படுத்தப்பட்டது. அண்மையில் முடிவடைந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி 85 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறி சாதனை படைத்தது. தேசிய விளையாட்டுக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, ஒலிம்பிக் இலக்கு, ஆரோக்கியமான இந்தியா உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு சார்ந்த நடவடிக்கைகள் மூலம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மேற்கொள்ளப்படும் சீர்மிகு விளையாட்டு திட்டங்களில் மாநில அரசுகளும் எழுச்சியுடன் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட செய்தியில் அனைவரது வாழ்விலும் அமைதி, வளம், மகிழ்ச்சி, நம்பிக்கையை இத்தினம் ஏற்படுத்தட்டும் என வாழ்த்தியுள்ளார். மகாளய அமாவாசையொட்டி ராமேஸ்வரம், அக்னி தீர்த்த கடற்கரை, முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், திருச்செந்தூர் கடற்கரை, சேலம், மேட்டூர் மற்றும் மயிலாடுதுறை காவிரி ஆறு, ஈரோடு பவானி கூடுதுறை, நாகை கோடியக்கரை ஆதிசேது கடற்கரை, வைகை ஆறு, திருச்சி அம்மா மண்டபம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தனர். திருவையாறு காவிரி ஆற்றின் புஷ்ப மண்டப படித்துறையில் திரளான மக்கள் கூடி மூதாதையர்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி நதியில் உள்ள பாபநாசம் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தீர்த்த கட்டங்களில் மக்கள் அதிகாலை முதலே தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மகாலய அமாவாசையொட்டி நெல்லை தாமிரபரணி நதியில் உள்ள பாபநாசம், அம்பாசமுத்திரம், நெல்லை குறுக்குத்துறை, சிந்துபூந்துறை, வண்ணார்பேட்டை உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தீர்த்த கட்டங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதிகாலை முதலே திரண்ட பொதுமக்கள் புனித நீராடி எள்ளும் தண்ணீரும் இறைத்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபட்டனர். இதனால் தாமிரபரணி நதிக்கரையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சினை, காலநிலை மாற்ற பாதிப்புகள் குறித்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கோரினார். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை கொண்டு வாக்கு சதவிகிதத்தை மதிப்பிட முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை வரவேற்பதாக குறிப்பிட்டார். கடந்த 154 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்களும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் மாநிலத்தில் நடைபெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மின்வெட்டு, குடிநீர் பற்றாக்குறை, கூட்டு குடிநீர் திட்டங்கள் இல்லாமை உள்ளிட்ட பிரச்சினைகளை எடுத்துரைத்த அவர், மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்குவதால் தமிழகத்தின் நிதி நிலைமை எதிர்காலங்களில் மோசமான நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்றார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி முதலமைச்சர் திரு விஜயின் நீலாங்கரை இல்லத்தில் தற்போது வருகை புரிந்துள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இன்று மாலை சென்னை தீவு திடலில் நடைபெறும் மாணாக்கர் சந்திப்பு நிகழ்வில் திரு ராகுல்காந்தி பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் அட்டை பெட்டிகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி அதன் உற்பத்தியாளர்கள் 2வது நாளாக இன்றும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி துறைமுகம் அருகே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்காக குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கடலில் படகுகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் யானை தாக்கியதில் கோவையைச் சேர்ந்த ஒருவர் இன்று உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினரும் வனத்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1041வது சதய விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சதய விழா வரும் 21-22 தேதிகளில் நடைபெறும். தூத்துக்குடி முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் தசரா பண்டிகையானது நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தசரா பண்டிகை என்பது பக்தர்கள் தங்களது பல்வேறு வேண்டுதல்களுக்காக பல்வேறு தெய்வங்களின் வேடங்கள், விலங்கினருடைய வேடங்கள், அரசியல்வாதிகள் போன்ற பெரும் தலைவர்களுடைய வேடங்கள் போன்றவற்றை அணிந்து விரதம் மேற்கொள்வார்கள். வரும் 20ஆம் தேதி நடைபெறும் சூரசம்கார நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் பெங்களூருவில் இன்று தொடங்குகின்றன. முதல் போட்டியில் பெங்களூரு எஃப்

0: எஃப்சி அணி எஸ்சி டெல்லி அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் சென்னை எஃப்சி அணி கோவா எஃப்சி அணியுடன் மோத உள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு பாரத பாதையில் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மின்சாரத்திற்கு அதிக விலை கொடுப்பதால் தமிழகத்தின் நிதிநிலை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மெல்லிசை கேட்கலாம்.

0: நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிம்மிக்கு
2: ஓ போறியா
1: இல்ல ஊசி போடவா?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி நேயர்கள் கேட்கலாம் மதுரை தென்றல் திரை இசை. முதலில் ஒலிப்பது டிஷ்யூம் திரைப்பட பாடல், அதனைத் தொடர்ந்து கோடம்பாக்கம் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்றியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்காக காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோவில் கேட்டேன், நிறையா ஆரோக்கியம் பற்றி பேசுனாங்க, உடல்நலம் பற்றி பேசுனாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாகிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன்க்கா.
2: ஓவராக ரிஸ்க் எடுத்துட்டுருக்குங்க.
3: ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்லை, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்து தான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனிதே ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல் திரை இசை. நேரம் இப்பொழுது 2:32. இனி கேட்கலாம் வசீகரா திரைப்பட பாடலை.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே.
4: தொடர்வது சென்னை அஞ்சல்.
5: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றமில்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழகத்தில் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால்,

இவற்றில் ஏனைய இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்துள்ளது. அதிகளவு வெப்பநிலை ஈரோட்டில் 37.6°C ஆக பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23°C ஆகவும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.6°C ஆகவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை இயல்பை விட ஈரோடு மாவட்டத்தில் 3.1 சென்டிமீட்டர் முதல் 5 சென்டிமீட்டர் வரை, 3.1 செல்சியஸ் முதல் 5 செல்சியஸ் வரையும், சென்னை, தருமபுரி, புதுச்சேரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 செல்சியஸ் முதல் 3°C வரையும் அதிகரித்துள்ளது. மழை பதிவான இடங்களும் அளவுகளும்: ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி, குன்னூர் அஞ்சல் அலுவலகம், மதுரை, சோழவந்தான், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, தக்கலை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், சின்னக்கோரை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, குருத்தன்கோடு, அடையாமடை, நீலகிரி, பர்லியார், திருநெல்வேலி, நாலுமுக்கு, மணிமுத்தாறு, மதுரை, ஆண்டிப்பட்டி, தென்காசி, அடவி நயனார் கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, நெய்யூர், பேச்சிப்பாறை, இரணியல், குளச்சல் ஆகிய பகுதிகள், தூத்துக்குடி, கயத்தாறு, நீலகிரி, குத்தாபாலம், கெத்தை, கீழ்கோத்தகிரி எஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர், பெரியநாயக்கன் பாளையம், மதுரை மாவட்டம் பேரையூர், கள்ளந்திரி, கள்ளக்குடி, சிட்டாப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும், ஏனைய பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக கடற்கரை பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து உள் தமிழகம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக வடக்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கொடைக்கானல் பகுதிக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு: வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், சில இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 19°C ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13°C ஆகவும் நிலவக்கூடும். சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும், அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35°C ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஆகவும் நிலவக்கூடும்.

0: வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் இப்பொழுது 3 மணி. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் இன்றைய பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை மணி 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

0: சக ஆண்டு 1948 அஸ்வினா 18 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு நாளொரு குரல் குரலின் 411 இது ஆகாஷ்வாணி வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில்
1: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை
2: செல்வங்களுரெல்லாம் சிறந்த செல்வம் செவியால் கிடைக்கும் கேள்வி செல்வம் கேள்வி செல்வம் மற்ற எல்லா செல்வங்களிலும் தலைமையானது குறள் எண் 411 அதிகாரம் கேள்வி
1: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை
2: செல்வங்களுரெல்லாம் சிறந்த செல்வம் செவியால் கிடைக்கும் கேள்வி செல்வம் கேள்வி செல்வம் மற்ற எல்லா செல்வங்களிலும் தலைமையானது குறள் எண் 411 அதிகாரம் கேள்வி

நேரம் மாலை 5:31. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி வானொலி மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸில். கேட்கலாம் நேயர்களை, இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேரம் மாலை 5:45. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத்தென்றல். இது ஆகாஷ்வாணி வானொலி மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேயர்களே, மனதிற்கு இதமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மாலை தன்றல். இது ஆகாஷ்வாணி வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில்.

0: நேரம் மாலை 6 மணி, இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது இனி ஒழுக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை, நிகழ்ச்சியும் நேரமுமாய். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் ஜெயம் திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுர தென்றல், 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி குமார் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்ட பாப்பரம்பாக்கம் கே காந்திமதி அவர்கள் தரும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள். வெளிநாட்டு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரகப்பாடு நேர்முகத்தின் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன் வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 இசை மஞ்சரி என்சி சவுந்தரவள்ளி அவர்களின் பாட்டு, 8:45 ஆங்கில நிகழ்ச்சி, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுர தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பானது நிறைவு பெறும். இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை, மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி ஒழிக்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை, நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை.

0: ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 ல இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: ஏண்டா அழுகிற?
3: அவளை காணுமேடா.
2: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
3: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லை.

0: பார்த்து கோயில வைக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா, ஞான பழம்.
0: ஒரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம் பழம், மதுளம் பழம், பலா பழம், வாழைப்பழம்.
2: ஆசை வச்ச ராசா நாம சமைச்சோம்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாபியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கனூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் சாலையில் திருவாரூர் புறவழிச்சாலைக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் இத்திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு அதிநவீன பயணிகள் வசதிகளுடன் புது பொலிவு பெற்றுள்ளது. ரயில் நிலையத்தின் நுழைவாயில் பகுதி மற்றும் வாகனங்கள் வந்து செல்லும் இடம் பயணிகளுக்கு நெரிசல் இல்லாதவாறு அகலப்படுத்தப்பட்டு அழகிய தரைத்தளங்கள் மற்றும் விளக்குகளுடன் சீரமைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்களது வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்த தாராளமான இடவசதியுடன் கூடிய புதிய பார்க்கிங் பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. பயணிகள் வசதியாக அமர்ந்து ஓய்வெடுக்கும் வகையில் அதிநவீன ஏசி காத்திருப்பு அறையாக அமைக்கப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலைய நடைமேடைகளின் தரைத்தளங்கள் சீரமைக்கப்பட்டு வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கூடுதல் நிழற்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளி பயணிகள் எளிதாக வந்து செல்வதற்கு சிறப்பு தனி பாதைகள் மற்றும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் துறைமுகம் தொடர்பான பல திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக

0: ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஐஐடியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இளம் ஆராய்ச்சியாளர்கள் வரலாறு குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் பாரம்பரியம் குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரை இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் என்றும் அந்த ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் படிப்படியாக இந்த காகிதமில்லா நடைமுறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இடைத்தேர்தலில் தாவேகா பெற்ற வெற்றி மக்கள் அளித்த பரிசு என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நிலை குறித்தும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு தாவேக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 154 நாட்களில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து உள் தமிழகம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக வடக்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சேலத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வானவர்களுக்கு மாநில அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு விஜய் பாலாஜி பணி நியமன ஆணைகளை வழங்கினர். சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாமை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் மாவட்ட வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. உலக மனநல தினத்தை முன்னிட்டு கடலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் பழனி இடையே சாலை பாதுகாப்பு குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் சிறப்பு முகாமை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். வேலூரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி

வளாகத்தில் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்திகள். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கொரன்சின் டெனோலியை வென்றார். லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னட்டை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங்கும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தெற்கு ரயில்வேயைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் 5 பதக்கங்களை வென்றுள்ளனர். தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டியதாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமலை 6:40, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது மதுரை தென்றல் தரும் இன்னிசை கானங்கள்.

நேரம் 7:03. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி வானொலி நிலையம். மதியாலை 1629 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத்தன்ற

0: மரத்தண்டலில் அடுத்ததாக வரும் பாடல்.
1: தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: பொதுநலன்
4: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
5: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
5: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி.

0: சொல்றது
1: அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: இனி கேட்கலாம் மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட செய்திகளாக விளம்பரம் இருக்கிறது. எழுதியவர் வி குமார், சென்னை அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி குமார்.
1: கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறையின் சார்பில் வன உயிரின வார விழா நிகழ்ச்சியானது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் தலைமையில் மாவட்ட வன அலுவலர் முனைவர் அன்பு அவர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திரு சாய் சரண் ரெட்டி ஆகியோர் முன்னிலையில் அண்மையில் நடைபெற்றது. குமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக வனப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வனத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஓவியம், கட்டுரை, பேச்சு, வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வாழ்த்தினை தெரிவித்தார். வனத்தையும் வன உயிரினங்களையும் நமது வாழ்வின் ஒரு பகுதியாக கருதி பாதுகாப்பது முக்கிய கடமை என ஆட்சியர் திரு மு பிரதாப் அவர்கள் தெரிவித்தார். குமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலையரங்கில் தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தை முன்னிட்டு அதிக முறை இரத்த தான முகாம்கள் நடத்திய இரத்த தான முகாம் அமைப்பாளர்கள் மற்றும் கொடையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். இரத்த தானம் செய்வது என்பது விலை மதிப்பற்ற மனித உயிரை காப்பாற்றும் புனிதமான செயல். யாரெல்லாம் தொடர்ந்து ரத்தம் கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய மரியாதை கலந்த நன்றியினை ஆட்சியர் தெரிவித்துக் கொண்டார். ஒவ்வொருவரும் இரத்த தானம் செய்யும் ரத்தமானது உடனடியாக பயன்படுத்தப்படலாம் அல்லது ஒரு வருட காலம் வரை வைத்து அதனை பயன்படுத்த முடியும் எனவும், இரத்த தானம் அளிப்பவரின் ரத்தம் வீணடிக்கப்படாமல் பாதுகாப்பான முறையில் இரத்த வங்கியில் பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்துவதாகவும், ஆண்டுதோறும் அக்டோபர் 1ஆம் தேதி தேசிய தன்னார்வ இரத்த தான நாள் கொண்டாடப்பட்டு வருவதாகவும், இந்த நாளில் இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், இரத்த தானம் செய்வோரை ஊக்குவிக்கவும் தேசிய இரத்த தான விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுவதாகவும், இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவு இரத்த தான முகாம் நடத்திய பொது நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், கல்லூரிகள் உள்ளிட்ட 56 அமைப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு மாவட்ட ஆட்சியர் அவர்களால் வழங்கப்பட்டது. குமரி மாவட்டம் தக்கலை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சடையமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பருத்தியறை தோட்டம் பகுதியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டத்தின் கீழ் ₹91 லட்சம் மதிப்பில் வள்ளியாட்டின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பாலத்தின் முக்கிய தளப்பணிகள் முழுமையாக முடிவுற்றுள்ளன. தற்போது பாலத்தின் இருபுறமும் பாதுகாப்பு கைப்பிடிகள் மற்றும் பக்கவாட்டு சுவர்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வருகின்ற நவம்பர் மாத இறுதிக்குள் அனைத்து பணிகளையும் முடித்து பாலத்தை விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் சடையமங்கலம் ஊராட்சியில் மகளிர் திட்டம் சார்பில் பெண்களை சுயசார்புடையவர்களாகவும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாகவும் மாற்றும் வகையில் பல்வேறு சுயதொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் தேசிய ரூர்பன் இயக்கம் ஆகிய திட்டங்களின் கீழ் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மூலம் இயக்கப்பட்டு வரும் ஆயத்த ஆடைகள் உற்பத்தியகம் மற்றும் ஹெர்பல் நாப்கின் தயாரிப்பு அலகுகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. தயாரிப்பு அலகுகளின் செயல்பாடுகள், உற்பத்தி திறன் மற்றும் சந்தைப்படுத்தும் வாய்ப்புகள் குறித்து துறை அலுவலர்களிடம் ஆட்சியர் கேட்டறிந்தார். மகளிர் சுய உதவிக்குழுவினரின் உற்பத்தியை மேலும் அதிகரிக்கவும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்த மகளிருக்கு வழிகாட்டுதல் வழங்க மகளிர் திட்டத்துறை அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து பத்மநாபபுரம் நகராட்சிக்குட்பட்ட உதயகிரி கோட்டையில் மூலதன மானிய நிதி 2022-23 கீழ் ₹3 கோடி மதிப்பில் பறவைகள் இயற்கையாக வாழ்வதற்கான பறவைகள் கூடம், பறவைகள் கூடத்தின் உள்ளே ஒரு சிறிய குளம், பறவைகள் கூடத்தின் உள்ளே மக்கள் நடந்து செல்ல தமிழ் எழுத்து வடிவில் நடைபாதை, பறவைகள் கூடத்தில் நுழைவாயில், ஷோவால் மற்றும் நுழைவுச்சீட்டு வழங்க வேண்டும் உள்ளிட்டவைகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது.

0: வருகின்றன. இதுவரை வெளிப்புறத்தில் 25 சதுர அடிக்கு அடித்தளமும் உட்புறத்தில் 13 வட்ட அடித்தள பணிகளும் கிரேடு பீம் கான்கிரீட் பணிகளும் நிறைவுற்று MSS பைப் வளைக்கும் பணி மற்றும் நடைபாதை பணிகள் நடைபெற்று வருவதாக ஆட்சியர் தெரிவித்தார். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் குமரி மாவட்டத்தில் காசநோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தேசிய அளவில் உருவாக்கப்பட்ட ஜோஷ் அணியின் குழுக்கள் குமரி மாவட்டத்தின் 9 வட்டாரங்களில் தொடங்கப்பட்டுள்ளன. குழுக்களில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் காசநோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாவட்டத்தில் நடமாடும் பரிசோதனை வாகனங்கள் மூலம் நடத்தப்படும் முகாம்களில் மக்களிடையே தீவிர காசநோய் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நகர்ப்புறங்களில் மக்கள் அடர்த்தி அதிகமாக உள்ள பகுதிகள் மற்றும் வீடுகள் மிக நெருக்கமாக உள்ள பகுதிகளில் காசநோய் எளிதில் பரவ வாய்ப்புள்ளதால் அப்பகுதிகளில் மருத்துவ பணியாளர்கள், டிபி முக்து பாரத் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
1: கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் வி. குமார்.

0: நேரம் 7:15. தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவக் கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி பயிற்சிகளை பார்வையிட்ட பின் உரையாற்றிய அவர், சுயசார்பு இந்தியா தொலைநோக்கு பார்வையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே விற்பனை செய்து வருவதாக கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே வடிவமைத்து உற்பத்தி செய்து பாதுகாப்பு திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலின் பேரில் எதிர்க்கட்சியினர் செயல்படுவதாக குறை கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மக்கள் முழு ஆதரவை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். வெளிநாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியின் செயல்களையும் அவர் குறை கூறினார். நமது நாட்டை குறை கூறி வெளிநாடுகளை ஆதரிப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் சொன்னார். மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது மக்களின் நம்பிக்கையை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் தொழில்நுட்பத் துறனை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். தேசிய குவாண்டம் தொழில் தொடர்பு இயக்கம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இத்துறையில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேற்குவங்கம், புதுச்சேரி, அசாம் இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றது ஜனநாயகத்தின் வெற்றி என பிஜேபி கூறியிருக்கிறது. இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத்,

எதிர்க்கட்சியினரின் அமைதியான போராட்டங்களை பிஜேபி எதிர்க்கப் போவதில்லை என கூறினார். தேர்தலில் தோல்வியடைந்து வரும் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் சாசன அமைப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறை கூறி வருவதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து வங்கிகளும் ரொக்க இருப்பு விகிதத்தை 99% வைத்திருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி கூறியிருக்கிறது. வரும் 16ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய 90% இருப்பு விகிதத்திலிருந்து 99% அதிகரிக்கப்பட

0: கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம்.
2: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிசார் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த திட்டத்தை கடந்த 2014 தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக இது திகழ்கிறது. இதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் வங்கி சேவையை பெற்று நேரடி பண பரிமாற்ற பலன்களை பெற்று வருகின்றனர். அரசின் நலத்திட்டங்கள் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுவதன் மூலம் 3.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் அனைத்து குடும்பத்தினருக்கும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக உள்ள இந்த ஜன்தன் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் 10,000 ரூபாய் வரை முன்கூட்டியே எடுத்துக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பொதுச்சபை விவாதத்தில் இதனை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிமா குமாரி மேவார் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக தவறான தகவல்களை ஐநா மூலம் பாகிஸ்தான் பரப்பி வருவதை சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியா சரோஜ் பேசுகையில், குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது இந்தியா கடுமையான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஐநாவும் உறுப்பு நாடுகளிடையே ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். ரஷ்யாவில் இருந்து டீசல் வாங்குவதற்கான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததற்கு ஒரு நாள் பிறகு இந்த தாக்குதல் நடைபெற்றதை உக்ரைன் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ரஷ்யாவில் இருந்து அமெரிக்கா டீசல் வாங்கினால் அந்த நிதி உக்ரைன் மீதான போருக்கு பயன்படுத்தும் என்ற கவலையையும் அது வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் டீசல் விலை அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து டீசல் இறக்குமதி செய்ய அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே வான்வழி தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் மார்கோவில் தொடங்க உள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை கோவா அணியை எதிர்கொள்கிறது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன்குமார் மற்றும் தனிஷ்கா சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மேற்குவங்கத்தின் ஹிமோன்குமார் 3-2 என்ற கணக்கில் ரிஷானை வென்றார். பெண்கள் பிரிவு இறுதி ஆட்டத்தில் தனிஷ்கா 3-1 என்ற கணக்கில் ஆர்யாவை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 15-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னால் ஜாமை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலியில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும்.

0: என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ் வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பண்ணை செய்தி. நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து மதிப்பு கூட்டு தொழிலில் ஈடுபட்டு வரும் விவசாயி கணேசன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
3: எப்படி சாணத்திலிருந்து இதை படிப்படியாக பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஆ, கண்டிப்பாக மேடம். இது வந்து நாங்கள் இதை ஆரம்பித்தது எப்படின்னா, இயற்கை விவசாயத்தில் தான் இணைந்து ஆரம்பித்தோம். இயற்கை விவசாய இடுபொருள்கள் பண்ணும்போது விநாயகர் சதுர்த்தி அப்போ சில பேர் வந்து சாணத்தில் விநாயகர் பண்ணி வழிபட்டால் ரொம்ப நல்லது, ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து நண்பர்கள் சாணத்தில் ஒரு விநாயகர் பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. அப்போ நான் கையாளவே சாணத்தில் ஒரு வித விநாயகர்களை ஒரு 3 விதமாக உருவாக்கி கொடுத்தேன். அது அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தனால அடுத்தடுத்த வருஷங்கள் அது அதிகமாக பண்ண சொன்னாங்க. அது வந்து அவங்க மூலம் கிடைச்ச கான்டாக்ட்னால சென்னையிலேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணது விநாயகர்னால ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இதை விநாயகர் பண்ண ஒரு உகந்த பொருள் சாணம் தான். நீங்கள் பார்த்தீங்களாக்கு நார்மலாக இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தீங்களாக்கு விநாயகர் பண்ணுறதுக்கு 3 பொருள் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று மஞ்சளில் பண்ணுவாங்க, அடுத்து சந்தனத்தில் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து சாணத்தில் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் விட சாணத்தில் பண்ண விநாயகர் ரொம்ப மகத்துவமானது. ஏன்னா இது இயற்கை விவசாயத்தோட நேரடியாக சம்மந்தப்பட்டது. பன்னெடுங்காலமாகவே சாணத்தில் ஏன் விநாயகர் பண்ணி வழிபடுறதுக்கு ஆன்மீக ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா விவசாயம் வந்து நாட்டில் ஒரு முதுகெலும்பு. அப்போ வந்து விவசாய இடுபொருளை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு சாணம் விவசாய இடுபொருளாக இருக்கின்ற அடுத்த தலைமுறை கடத்திட்டு போகிறதுக்கு ஒரு சிம்பாலிக்கான எடுத்துக்காட்டு தான் விநாயகர் பண்ணி வழிபடுற ஒரு முறை, ஒரு லாஜிக்கலான முறை. அதனால் அந்த விநாயகரில் ஆரம்பித்தது. இன்றைக்கி வந்து 250 பொருட்கள் உருவாக்கியிருக்கோம். இது சிம்பிளாக எப்படி உருவாக்குன்னு சொல்கிறோம்னா, ஏதோ சாணம் வந்து நார்மலாக போடும்போது போட்ட 1 ஹவர் நீங்கள் சாணத்தை கலெக்ட் பண்ணிடணும். அந்த சாணத்தை எடுத்து அது கூட அது சாணத்தோட இயல்பை நீங்கள் அந்த மாவு மாதிரி இப்போ செய்யறதுக்காக தேவைப்பட்டால் கோமியத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கோமியத்தை சேர்த்துட்டு பச்சை சாணம் பசுஞ்சாணம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதை போட்டு 1 ஹவர் டயத்துக்குள்ளே இருக்கணும். அதையும் கோமியத்தை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்ச அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி பொருட்களை உருவாக்க விரும்புகிறீங்களோ அதை நார்மலாக தரையில் ஒரு விரிப்பான விரிச்சுட்டு அது மேலே நீங்கள் டிசைன் ஆரம்பிக்கலாம். டிசைனிங் ஆரம்பிக்கிறவருக்கு வந்து 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் எடுக்கும், சில நேரம் 3 ஹவர்ஸ் கூட இருக்கும்.
3: அதுக்கு அச்சு ஏதாவது
4: எதுவுமே கிடையாது. அச்சு மோல்டு கான்செப்டே கிடையாது. அச்சு யூஸ் பண்ணுறதுல மோல்டு யூஸ் பண்ணல, வெறும் நீங்கள் கையில் தான் சாதாரண ஒரு குச்சி ஈர்க்கம் குச்சின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் எல்லாமே நீங்கள் பண்ணணும். அச்சே கிடையாது. ஏன்னா இதை ஏன் அப்படி பண்ணுறோம்னா, சாணத்தோட நார்மலாக அந்த சமுதாயத்துக்கு எது பயன் தரும்னா, சாணம் வந்து விவசாயத்துக்கு இடுபொருளாக போனா தான் அது பயன் இருக்கும். சாணத்தில் நீங்கள் வேற ஒரு பொருளாக உருவாக்கும் போது குறிப்பிட்ட அளவு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது பெரிய அளவெல்லாம் இது வந்து முழுக்க முழுக்க கைவிரணத்தின் சார்ந்த பொருளாக தான் எடுக்கணும். அது வந்து மெட்டீரியல் வந்து சாணத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு பொருளை வந்து இதுக்கு வந்து நீங்கள் அளவுக்கு மரியாதை இல்லை, சாணத்துக்கு தான் அந்த இடத்துல மரியாதை. நீங்கள் சாணத்தில் என்ன உருவம் பண்ணி வச்சாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஏன் அப்படின்னா, சாணத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் புரியலாம் நம்ம ஐதீக சாஸ்திரம் சொல்லுது. இன்றைக்கு உள்ள சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சாணம் வந்து கிருமி நாசினின்னு சொல்லுது. அதை தவிர லாஜிக்கலாக என்ன எடுத்துக்கலாம்னா, சாணம் வந்து பிளாஸ்டிக்கு மாற்றான பொருள். நீங்கள் ஒரு பிளாஸ்டரா பாரிஸ்லேயோ இல்லை ஒரு மரத்துலேயோ வேற ஒரு பேப்பர்லேயே பண்ணுற விட சாணத்தில் பண்ண பொருள் மிகவும் மகத்தமானது. ஏன்னா இது வந்து ஈஸியாக மக்கக்கூடியது, எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். நீங்கள் ஒரு பொருளை பண்ணிட்டு நீங்கள் பொருளை வேணான்னு தூக்கி போட்டீங்களாக்கும், அந்த தூக்கி போட்ட பொருள் மண்ணை வளப்படுத்திட்டு தான் அது வந்து சமநிலை ஆகும். அதே நேரத்தில் பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டால் அங்கே நீர்நிலைகளை கெடுத்து அங்கே இருக்கிற மண்ணையும் கெடுத்துரும். அதுக்கு ஒரு பெரிய லாஜிக்கலாக இன்னைக்குள்ள சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கைவினைப் பொருட்களாக இதை உருவாக்கியிருக்கோம்.
2: நாட்டு மாட்டு சாணத்தில் மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் விவசாயி அவர்களின் நேர்முகம் கேட்டோம். இதன் தொடர்ச்சி நாளைய பண்ணை செய்தியில் தொடரும். நன்றி நேர்களே, இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி. உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: நேரம் 7:29. இனி கேட்கலாம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
0: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: ஏவள்ளி, உங்க மாந்தோப்புல மாங்கா வந்துருச்சா?
4: செல்வி, இது உனக்கே நியாயமா இருக்கா? மாஞ்செடிகளை வச்சு கொஞ்ச மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள மாம்பழத்தை எதிர்பார்த்தா எப்படி?
0: மாம்பழ வாசமும் ருசியும் எனக்கு நினைவுக்கு வருதே. மரத்திலேயே பழுத்த மாம்பழத்தை மரத்துல ஏறி பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு.
4: ஏன், எங்க மாமாவோட மாந்தோப்புல போய் ஆட்டம் போட்டது ஞாபகம் வந்துருச்சா உனக்கு?
0: ஆமா புள்ள, அது சரி. மாமா தோப்புல எப்ப மாம்பழம் அறுவடை செய்வாரு? அப்ப நம்மளையும் கூப்பிடுவாருல்ல?
4: அதுக்கு மாம்பழ பருவம் வர்ற வரைக்கும் நீ காத்திருக்கணும்.
0: உங்க தோப்புலையும் மாமரம் வளர்ந்து பூ எடுத்து காய் வச்சு பழம் கொடுக்க இன்னமும் நாளாகும்.
4: என்ன ஆச்சு உனக்கு? மாம்பழம் சாப்பிட்றப்புல கனவு கண்டியா என்ன?
0: அதெல்லாம் இல்லை வள்ளி, ஒரு மாம்பழ விவசாயிய பார்த்தேன். அவரோட தோப்புல எத்தனை வகையான மாமரங்கள் வச்சிருக்காரு தெரியுமா? அவரோட மாந்தோப்பை பத்தி எடுத்து சொல்ல சொல்ல அவர் சொன்ன ஒவ்வொரு மாம்பழ வகையும் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு.
4: மா விவசாயியா? ஏன் செல்வி, அவர் தோப்பை பத்தி வேற என்னென்னலாம் சொன்னாரு? சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
0: சொல்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவ?
4: அதுக்கு என்ன, இந்த வட்டம் மாந்தோப்புல அறுவடைக்கு மாமா கூப்பிடும் போது உன்னையும் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்.
0: அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். மா சாகுபடி அனுபவங்களை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்னென்ன பதில் சொன்னாங்கன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்க.
5: நான் வந்து ஒரு மா விவசாயி.
6: மா விவசாயி?
5: ஆமாம் சார்.
6: நாங்கள் சேலம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் தான் மா விவசாயி நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்.
5: திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய ஏரியா இருக்குது, நாங்கள் அதை வந்து ஒரு வெற்றிகரமாக பண்ணிக்கணும்.
6: எவ்வளோ ஏக்கரில் மாந்தோப்பு வச்சுருக்கீங்க?
5: நான் வந்து 25 ஏக்கரில் வச்சுருக்கேன்.
6: 25 ஏக்கர்? பெரிய விவசாயி அப்படின்னா?
5: இல்லை சார், ஜாயின்ட் ஃபேமிலி சார், 3 பேர் அண்ணன் தம்பிங்க. ஒரு 25 ஏக்கர் மா விவசாயம், ஒரு 10 ஏக்கர் நெல் அந்த மாதிரி விவசாயம். ஆளுக்கு ஒரு 2 ஏக்கர் வந்து மரப்பயிர் யூக்கலிப்டிஸு.
6: சவுக்கு இல்லையா?
5: சவுக்கு இல்லை சார்,
6: யூக்கலிப்டஸ். ஏன் சவுக்கு போடலையா?
5: நம்ம ஏரியா கொஞ்சம் ட்ரை லேண்ட் சார், அதனால் வந்து அது வந்து ஒரு 3வது வருஷத்தில் பட்டு போகுது சார், அதில் வந்து எங்களுக்கு லாஸ் தான் வருது.
6: யூக்கலிப்டஸ் அப்படி இல்லை?
5: அப்படி இல்லை சார், அது வந்து எல்லா வறட்சியும் தாங்குது சார். அதே மாதிரி மாந்தோப்பில் வந்து நாங்கள் பார்டர் கிராப்பாக மரப்பயிர் பண்ணிக்கிறோம் சார். நான் வந்து 1986 மரப்பயிர் வைக்க ஆரம்பித்தேன் சார், அதிலிருந்து இப்போ இது வரைக்கும் அதே விவசாயம் தான். இப்போ நான் வந்து செம்மரம் வேங்க மரம் தேக்கு மரம்லாம் கட்டிங்கும் பண்ணிட்டேன் சார். ஒரு டைமு மற்ற விவசாய பயிர்களை விட இது ஒரு லாபகரமான

0: பயிராக தெரியுது சார். இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி சார். நம்ம முதலீடு செடி மட்டும் வச்சு காப்பாற்றிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அதில் வருமானம் தான் சார்.
1: ஒரு முறை வச்சுட்டா போகிறோம்,
0: ஒரு முறை வச்சுட்டா போகிறோம் சார்.
1: அதனால் இந்த செம்மரம் அப்புறம் சந்தன மரம் இருக்கா?
0: இருக்குது சார்.
1: இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அரசாங்கத்தினுடைய பர்மிஷனோடு தானே வைக்கணும்?
0: ஆமாம் சார். இப்போ செம்மரம் இப்போ தான் சார் லேட்டஸ்ட்டாக ஒரு 1 இயர் ஆகுது விற்றேன் நான், ஒரு 50 மரம். அது வந்து ஃபாரஸ்ட்டில் அவங்க லைசன்ஸ் ஹோல்டர் இருக்காங்க சார், செம்மரம் லைசன்ஸ் ஹோல்டர், அவங்கள அணுகி அவங்க மூலியமாக தான் சார் விற்றேன்.
1: எவ்வளோ செம்மரக்கன்றுகள் வச்சிங்க?
0: நான் ஒரு 500 கன்று வச்சேன் சார். அப்போ
1: 500,
0: அதில் வந்து எங்களுக்கு இப்போதைக்கு கிடச்சது ஒரு 60 மரம் தான், பெரிய மரம்.
1: இது
0: மரத்தெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது கட்டிங் வரல.
1: ஆனால் இருக்கு மரம்,
0: மரம் இருக்குது.
1: ஒரு செம்மரக்கன்று வச்சுட்டிங்கன்னா அது எவ்வளோ நாளில் அல்லது எத்தனை வருஷத்தில் நம்ம வெட்டலாங்க?
0: அது 35-40 வருஷம் சார். அதனுடைய சேவ் வந்து அப்போ தான் சார் நம்மளுக்கு வந்து உருவாகுது.
1: தண்டு பகுதி பெருசாக வரணும்?
0: தண்டு பகுதி இல்லை சார், உள்ளே வந்து அந்த செம்மரம் சேவுன்னுவாங்க.
1: சேவு?
0: ஆமாம். அது அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ.
1: அந்த மாதிரி சேவுங்கிறது வந்து நல்லா பெருசாக அதிகமாக வரணும்னா அதுக்கு 40 வருஷம்
0: 40 வருஷம் ஆகணும் சார். குறைஞ்சது 40 வருஷம். பார்டர் கிராப்பாக அதை பண்ணிக்கிறேன் சார்.
1: பார்டர் கிராப்பாக?
0: ஆமாம்.
1: இந்த மாதிரி பார்டர் கிராப்பாக செம்மரம் இருக்குது. வேற
0: தேக்கு,
1: தேக்கு,
0: வேங்கை,
1: வேங்கை,
0: சந்தனம்,
1: சந்தனம்,
0: மகாகனி,
1: மகோகனி.
0: அதுக்கப்புறம் இப்போ வந்து படாக்குன்னு ஒரு மரம்,
1: படாக்கு. ஆமாம்.
0: அந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுக்கிறேன் சார்.
1: இது மாதிரி எல்லாம் மதிப்புடைய மரங்களாக வச்சுருக்கிறீங்க,
0: வேல்யூபிள்.
1: அதுலேயும் மாமரத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க.
0: ஆமாம் சார். அதாவது இப்போது நெல் பயிர் வைக்கிறோம், அது 3 மாதத்து பயிர், அதுக்கு வந்து நிறைய செலவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், நிறைய உழைப்பு கொடுக்கணும் சார். இதுக்கு 1 இயருக்கு கிராப்பு, நம்ம அந்த 1 இயரில் ஒரு 3 மாதம் இது நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கினா போகிறோம், ஒரு நல்ல வருமானத்தை பார்க்கலாம்.
1: என்னென்ன ரகங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க? பெங்களூராக இருக்குங்களா?
0: என்னோட 10 ரகம் இருக்குது சார்.
1: என்னென்னங்க?
0: பங்கனப்பள்ளி,
1: பங்கனப்பள்ளி,
0: ஜவ்வாரி,
1: ஜவ்வாரி,
0: இமாயத்து, மல்கோவா,
1: மல்கோவா,
0: மல்லிகா,
1: மல்லிகா,
0: பெங்களூரா,
1: பெங்களூரா,
0: ருமானி,
1: ருமானி,
0: செந்தூரா,
1: செந்தூரா,
0: கேஓ 8,
1: கேஓ 8.
0: ஆமாம் சார். அது வந்து காலப்பாடின்னு ஒரு ரகம், மனோரஞ்சு தான், ஆல்போன்ஸும் இருக்குது சார்.
1: ஏப்பா மனோரஞ்சு தான்?
0: மனோரஞ்சு தான் சார், 10 ரகம்.
1: ஏன் இப்படி நிறைய ரகங்கள்?
0: அதாவது சார், இப்போது பெங்களூரா ருமானிலாம் வந்து ஏழைங்க சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஐட்டம், அது நிறைய காய்க்கும், விலை கம்மியாக போகும். இப்போ இந்த ஜவ்வாரி, மாய்த்து, பங்கனப்பள்ளிலாம் வந்து குறைவாக காய்க்கும், ரேட்டு நல்லா போகும் சார்.
1: எல்லாருக்கும் தகுந்த மாதிரியான ரகங்கள்?
0: ஆமாம் சார், ஆமாம். இப்போ 1 வருஷம் வந்து நம்மளுக்கு ருமானி, பெங்களூர் அதிகமாக காய்க்கும் சார். ஹை குவாலிட்டி ரகம்லாம் வந்து ஒரு சீராக காய்க்கும், ஆனால் ஈல்டு கம்மியாக இருக்கும். இது ரேட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறேன் சார்.
1: உங்களுடைய மாந்தோப்பில் வச்சுருக்கிற மாங்கன்றுகள், மாமரங்களுடைய வயசு இப்போ எவ்வளோ இருக்குங்க?
0: இது வந்து 86 வச்ச மரங்களும் இருக்குது சார். 2015 ரீப்ளான்ட் பண்ணிட்டேன் சார். ஏன்னா ஈல்டு குறையுது வயசாக வயசாக, அதனால் பாதி இப்படியே பாதி அப்படி வச்சுருக்கேன் சார்.
1: வயசான மரங்கள் அல்லது ஈல்டு குறையிற மரங்களெல்லாம் வெட்டிடுவீங்களா?
0: ஆமாம் சார்.
1: வெட்டிட்டு
0: புதுசாக
1: வச்சுருவீங்க?
0: வச்சுருவோம் சார்.
1: ரைட்டு. வெட்டின மரத்தை என்ன பண்ணுவீங்க?
0: அது கட்டைக்கு தான் சார் நம்ம வந்து.
1: அது வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதா? பழகெல்லாம்
0: இல்லை. இது வந்து ஒட்டு ரக மரன்றதுனால ஹைட்டாகவோ பழகாவோ யூஸ் ஆகாது சார்.
1: மாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்தில் நீங்கள் என்ன கவனிப்பீங்க? அந்த மாந்தோப்புக்குள்ளே நீங்கள் செய்கிற உழவியல் பணிகள், மற்ற பணிகள் என்னென்ன?
0: மா அறுவடை முடிஞ்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு ஏர் ஓட்டுருவோம் சார்.
1: எப்போ அறுவடை முடியும்?
0: மே ஜூனில்
1: முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஏர் ஓட்டுவீங்க?
0: ஆமாம்.
1: டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டுருவீங்க?
0: டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டிட்டு கவாத்து பண்ணுவோம் சார்.
1: எப்படி கவாத்து பண்ணுவீங்க? பழைய வாதுக்களை அறுத்து விட்டுறதா?
0: பழைய கலைக கீழே ரொம்ப தாழ்வாக இருக்கிற கலைங்க. இப்போ அதுலேயே வந்து மரத்தை பார்க்கும்போது சரி சார் இந்த கலை காய்க்கும், இது காய்க்காது, அடுத்த வருஷம்ன்றது தெரியும். வீக்னஸாக இருக்கும் கலைங்க, அந்த மாதிரி காஞ்சி போன கலைங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மரத்துக்கு ஒரு ஒரு ரீஃப்ரெஷிங் கொடுற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி அதை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு முறை ஏறு ஓட்டுரும் சார். தழலாக இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: அதுங்களை ரோல் பண்ணுறேன் மக்க வைக்கிறதுக்காக.
1: திருப்பி இன்னொரு முறை ஒரு ஏர் ஓட்டுறது?
0: ஏர் ஓட்டிட்டு
1: ஆக முதல்ல ஒரு ஏர் ஓட்டுறீங்க, அப்புறம் வந்து பழைய வாதுக்கள், பழைய கிளைகள் எல்லாத்தையும் வெட்டுறீங்க,
0: வெட்டுறீங்க,
1: மறுபடியும் ஒரு ஏர் ஓட்டுறீங்க?
0: ஆமாம் சார். அது அப்போ தான் வந்து அந்த இலைங்களாம் மக்கி சுத்தமாக இருக்கும் தோட்டம். அதுக்கு அடுத்தது வந்து உரம் வைப்போம் சார். ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை காலம் வரும்போது உரம்.
1: என்ன உரம் வைப்பீங்க?
0: நாங்கள் வந்து சூப்பர் பாஸ்பேட், யூரியா, பொட்டாஷ். ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக 3-5 கிலோ வரைக்கும் வைப்போம் சார்.
1: அந்த ஏர் ஓட்டின பிறகு வைப்பீங்களா?
0: ஆமாம். ஆமாம், ஏர் ஓட்டின பிறகு. ஏன்னா அப்போ தான் அந்த புல்லுலாம் இருக்காது, உரம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது சார். புல்லாக வந்து நம்ம மரமே எடுத்துக்கோம். அதுக்காக
1: இயற்கை ஏறு சாணி குப்பெல்லாம் போட மாட்டீங்க?
0: 1 வருஷம் இது வைப்போம், 1 வருஷம் அது வைப்போம் சார்.
1: மாற்றி
0: ஆல்டர்னேட்டில் ஒரு மரத்துக்கு வந்து 100 கிலோ வரைக்கும் கம்போஸ்ட் வரும். இப்போ
1: 100 கிலோ?
0: ஆமாம் சார், 50 கிலோ கிடைக்கும் சார். நான் மாடு நம்மளும் வச்சுருக்கேன், ஒரு 10 மாடு, அதில் இருக்கிற உரம் பக்கத்து ஊருங்களில் கொஞ்சம் வாங்கிக்கணும்.
1: வாங்கிப்பீங்க? ஒரு வருஷம் இயற்கை உரம், ஒரு வருஷம் வந்து ரசாயனம். இதை தவிர வேறு என்ன செய்வீங்க?
0: அடுத்தது வந்து ஜனவரி மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பூச்சி மருந்து பாதுகாப்பு பண்ணோம் சார். பூ வர்றதுக்கு ஆன முயற்சிகளை நம்ம எடுக்கணும். மரம்

0: முயற்சி பண்ணுதான் இல்லையா நம்ம எடுத்துக்கணும் முதல்ல.
1: அதுக்கு என்ன செய்யணும்?
0: புரோஃபெனோஃபாஸு,
1: புரோஃபெனோஃபாஸ்
0: சல்ஃபரு, 5% யூரியா சார். இந்த மூணுத்தையும் நம்ம தைக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா செடி வந்து தயாராகிடும் சார். பூ வரத்துக்கு
1: பூக்க தயாராகிடும்,
0: தயாராகிடும். நம்ம பொங்கலுக்கு அப்புறமா ரெண்டாவது கொட்டை அடிப்போம் சார், அப்போ அரும்பு வந்துடும்.
1: இதே மாதிரி
0: ஆமாம்
1: மாம் பிஞ்சு இருக்குங்களா?
0: ஆமாம் சார்,
1: சின்ன சின்னதாக உருண்டையாக இருக்கும்போது
0: மாவுல. ஆமாம் சார், மாவடு.
1: மாவடு
0: அதை வந்து நாங்கள் அதிகமாகிற மரத்தில் நாங்களே கட் பண்ணிவிடுவோம்.
1: சரி,
0: கீழே உரத்தையும் பொறுக்கி மாவடு காணப்போம் சார்.
1: ஓஹோ,
0: அது வந்து நம்ம கட் பண்ணுற பிஞ்சு 100-200 ரூபா வரைக்கும் போகும் சார். கீழே விடுற பிஞ்சு 50 ரூபா வரை போகும் சார்.
1: அந்த மாதிரி உதிராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம டானிக் அடிக்கணும்?
0: ஆமாம் சார், ப்ரோனோஃபிக்ஸ்னு ஒரு டானிக்கு. நம்ம கெமிக்கல் அடிக்கும் போது அந்த மூணாவது கோட்டை அடிக்கும் போது சேர்த்துடும் சார் அதை. ஏன்னா அப்போ வந்து மிளகு சைஸில் பிஞ்சு வந்துடும், பட்டாணி சைஸில் வந்துடும். அந்த ப்ரோனோஃபிக்ஸ் அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து பிஞ்சு உதிர்த்து ஓரளவுக்கு தடுக்கும் சார். கம்ப்ளீட்டாக மொத்தமாக தடுக்க முடியாது, ஏன்னா மரம் எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் தாங்கினாண்ட வச்சுக்கோம், மற்றதெல்லாம் உதிர்த்துடும்.
1: இதையும் தாண்டி மா வந்து பூ பூக்காமல் போச்சுன்னா?
0: இது மாவே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிராப் தான் சார். ஒரு வருஷம் நல்லா காய்க்கும், ஒரு வருஷம் காய்க்கும். இந்த மாதிரி நம்ம முதலேருந்து ஆரம்பத்துலேருந்து கவாத்து பண்ணுறது, உரம் வைக்கிறது, நல்லா பராமரித்து ஏர் ஓட்டுறது, இவெல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு பாதி காய்க்கும் சார். இப்போ இந்த வருஷம் காய்ச்ச காலை அடுத்த வருஷம் காய்க்காது, அதை விட்டு அவ்வளோ பக்கத்து காலை காய்க்கும். நம்ம முயற்சி பண்ணால் காய்க்க வைக்கலாம் சார்,
1: காய்க்க வைக்கலாம்,
0: வைக்கணும். பாதி பேர் வந்து சுகர் பேஷண்ட்டு சார்,
1: இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாங்க,
0: வாங்க மாட்டேன்றாங்க சார், பழமை வாங்க மாட்டேன்றாங்க.
1: என்ன கொடுமையாக இருக்கு நீங்கள் சொல்லுங்கள்.
0: ஆமாம் சார், உண்மையிலேயே அதான் சார் ரீசனு. நிறைய பேர் மாம்பழத்தை விரும்பி வாங்க மாட்டேன்றாங்க சார்.
1: அப்படி பார்த்தா வாழைப்பழமும் வாங்கக்கூடாது, பல்லாப்பழமும் வாங்கக்கூடாது, அப்படி தானே?
0: அப்படி தான் சார். ஆனால் மாங்காய் வந்து ஒரு முத்திரை குத்திட்டாங்க சார், சுகர் அதிகம், சுகர் அதிகம். அதுக்கப்புறமா வந்து இந்த கல் வச்சிடுறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு இம்ப்ரெஷன் அது மேலே வந்துட்டு.
1: ஃபால்ஸ் ப்ரோபகண்டா.
0: ஆமாம், அது நாங்களாம் வந்து இயற்கையாக மரத்தில் ஊழற பழத்தை தான் சார் விற்கிறோம். ஆனால் எங்கள் பழத்துக்கெல்லாம் வந்து டிமாண்ட் இருக்குது சார். இப்போ சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம்னா பழம் வரும்போது அவங்க வந்து எடுத்து போயிடுறாங்க.
1: ஒரு மாமரத்துக்கு என்னங்க அதிகபட்ச வயசு?
0: ஒரு 40-45 வருஷம் சார்
1: வச்சுக்கலாம்.
0: அதுக்கு மேலே வச்சுருந்தா அதனுடைய காய் சைஸ் குறைஞ்சி போகுது சார், கலரு தானாக டல்லாகி போகுது, கலர் வரமாட்டேங்குது,
1: ஈல்டும் குறைஞ்சிரும்.
0: ஈல்டும் குறைஞ்சி போகுது சார்.
1: 40-45 வருஷம் தான்.
0: ஆமாம்,
1: ஒரு மாமரத்துக்கும் இன்னொரு மாமரத்துக்கு என்ன இடைவெளி?
0: சாதாரணமாக வைக்கணும்னா 25-30 அடி வைக்கலாம் சார். அடர் நடுவுனா 15 அடி வைக்கலாம். ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு லைன் எடுத்துடணும்.
1: எடுத்துடணும் அதில்
0: எடுத்துடணும் அடர் நடுவு.
1: வாழையில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க?
0: ஆமாம் சார், இல்லைன்னா வந்து ஒன்னோட ஒன்று
1: இடிச்சுக்கிடும்,
0: நம்ம வந்து காத்தோட்டம் இருக்காது,
1: காய்க்காது சரியா,
0: காத்தோட்டம் இருக்காது, வெயில் சரியா, சன்லைட் உட்படாது சார். இப்போ நாங்கள் வந்து கவாத்து பண்ணும்போது சார் உச்சில் இருக்கிற களையே கட் பண்ணிட்டோம், உள்ளே வந்து சன்லைட் வந்தால் தான் வந்து செடியினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அது அடுத்த வருஷம் பூ எடுக்கிறதுக்கு
1: நல்லா
0: ரெடி ஆகும் சார்.
1: வருஷா வருஷம் கவாத்து பண்ணணும்ல?
0: ஆமாம் சார், கவாத்து தான் சார் முக்கியமானது மாவுலேயே வந்து.
1: செப்டம்பர் அக்டோபர்
0: மருந்து வைக்காமல் கூட ஒரு வருஷம் விட்டுடலாம். கவாத்து பண்ணாத விட்டோம்னா அந்த காஞ்ச களை, காய்க்காத களைங்கள்லாம் இருந்ததுன்னா அது எனர்ஜி வேஸ்ட்டு தான் சார் அதுக்கு மரத்துக்கு. அதெல்லாம் எடுத்துட்டாவே மரம் வந்து ஃபஸ்ட்டு துளுக ஆரம்பிச்சிடும் சார். துளிர் எவ்வளோ வருதோ, இலை எவ்வளோ இருக்கோ, அவ்வளோ அடுத்த வருஷம் நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக வரும் சார்.
1: ஒரு மரம் ஒரு வருஷத்தில் நமக்கு எவ்வளவு காய்கள் கொடுக்கும், அல்லது எவ்வளவு கிலோ காய்கள் கொடுக்கும்?
0: ஒரு மரம் 500-750 கிலோ வரையும் கிடைக்கும் சார், பெங்களூரா ரோமானி வரைக்கும். மற்ற ரகம்லாம் வந்து 100-200 கிலோ தான் சார். ஆமாம், அது வந்து ரேட்டு விற்கிறோம் சார்.
1: கிலோ ரேட் இருக்கும்.
0: பெங்களூரா 10 ரூபா கிலோ விற்குதுன்னா பங்கனப்பள்ளி 40 ரூபா விற்குது சார், ஜவ்வாரி 50 ரூபா விற்குது, இமாயத்து 150 ரூபா விற்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஈல்டு மரம் அவ்வளோதான் சார்
1: கிடைச்சிடும். உங்கள் மாந்தோப்பில் மாம்பழங்கள் ஆகட்டும், மாங்காய்கள் ஆகட்டும் எப்படி விற்பனை பண்ணுறீங்க?
0: நாங்கள் வந்து இங்கே மணவாளர் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது சார், உழற பழத்தை தினமும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே சேல்ஸ் பண்ணிடுறோம். அது இல்லாமல் தோட்டத்தாண்டியே வச்சு விற்றுருவோம் சார். நான்
1: உங்கள் தோட்டத்தில் விற்றுவோம்.
0: ஆமாம், ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. நம்ம பக்கத்து ஊரெல்லாம் வந்து மாமரம் இல்லை, மண்ணூர் வளர்ப்புறோம் இந்த பக்கத்து ஊருங்களில் அவங்களாம் வந்து ரெகுலராக என்னென்ன தினமும் காலையிலேயோ ஈவினிங்கோ எந்த டைமும் வந்து வாங்கிப்பாங்க சார், 10 கிலோ 20 கிலோன்ட்டு அப்படியே போயினே இருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் கல் வைக்க மாட்டோம் சார் பழத்துக்கு, உலர பழம் கொடுப்போம்.
1: இயற்கையாக பழுக்கணும்,
0: முதிர்ச்சி அவனை காய்களை அறுத்து கொடுத்துருவோம் டேரெக்டாக.
1: அது பழுத்துருவோம்ல?
0: அது பழுத்துரும், அவங்களே பார்த்து எடுத்துப்போங்க வந்து. அதனால் நம்மளுக்கு அந்த மார்க்கெட்டிங்கில் என்னென்னா பெரிய அளவில் நாங்கள் பாதிக்கப்படுறது பெங்களூராக தான் சார், மற்ற ரகலாம் நாங்கள் விற்றுருவோம் சார்.
1: இருந்தாலும் அப்படி சில்லற சில்லறையாக பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் ஒப்பேறி வராதுல்ல?
0: அப்படி பார்த்தோம்னா விற்கவே முடியாது சார்.
1: இல்லை சில பேர் வந்து தோப்பாக அப்படியே விலை பேசி வியாபாரிகள்ட்ட விட்டுருவாங்க, அது மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க.
0: நாங்கள் பண்ண மாட்டோம் சார், ஏன்னா அவங்க கண்ட மருந்து அடிப்பாங்க சார் கெமிக்கலில்.
1: இப்போ மருந்துலாம் அவங்களே அடிச்சுப்பாங்க.
0: ஆமாம், அதனால் மரம் வந்து
1: போடும். மற்றபடி உங்கள் மாந்தோப்பில் திருடு போகுமா?
0: எங்கள் ஏரியாவில் திருடு போவோம் சார், ஏன்னா எல்லோருக்கும் மாந்தோட்டம் இருக்கு. எல்லாத்துக்கும் யாருன்னா இருப்போம், இப்போ ஒரு வழியில் கேட்டோன்னா ஒரு மாங்காய் கொடுத்துருவோம்,
1: எடுத்துகிட்டு போ.
0: ஆமாம், ஏன்னா அவன் இறங்கி அறுத்து மாதிரி நம்மளே கொடுத்துட்டா பிரச்சனை இல்லாத இருக்கும்.
1: அறுவடைக்கெல்லாம் ஏதாவது மிஷின் இருக்குங்களா?
0: மிஷின்

0: இல்லை சார், நம்ம சிக்கன் டூர்.
1: ஆமாம்,
0: அது மேனுவலாக தான் பண்ணுறோம்.
1: மேனுவலாக தான் பண்ணுறாங்க. காய் மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அது
0: அடிபடும் சார்.
1: அடிபட்டு அந்த இடம் அழுகி தானே போகும்.
0: அழுகி தான் சார் போடும். அதுதான் அந்த சிக்கத்தை வச்சு அறுக்குது. அப்படிலாம் ஏர் ஓட்டுரும் சார் டிராக்டரில்.
1: அதில் மண்ணில்
0: நல்ல புதியாச்சுன்னா மண் அதில் வந்து பாதி விழும்போதே உள்ளே போயிடுமாங்க. அதில் அடிப்படாது சார்.
1: ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்த்துட்றீங்க.
0: ஆமாம்,
1: உழவு ஓட்டிடுறீங்க.
0: நம்மளுக்கு
1: அறுவடைக்கும் உதவி
0: அறுவடைக்கும் உதவி. ஹைட்டாகிற மரத்தெல்லாம் அப்படி தான் சார் பண்ணுவோம்.
1: உயரம் போக போக நமக்கு அறுக்கிறது கஷ்டமுங்களே?
0: இல்லை சார், அறுக்கிறது கஷ்டம் சார். அதனால தான் நாங்கள் வந்து மேலே கலையெல்லாம் விஷாந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு
1: முன்னிக்கலையை வெட்டி விட்டுறது.
0: அதாவது ஒரு தோப்பில் பாதி மரம் அஞ்சு வருஷம் வெட்டுவோம். ஏன்னா ஈல்டு பாதிக்கும் சார் வெட்டுற வருஷம்.
1: அதனால்
0: அதனால் பாதி மரம் வந்து அடுத்த வருஷம் வெட்டுறது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார்.
1: ஆண்டு அனுபவிச்சிட்டிங்க, இதில் மாலை இப்படி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு.
0: 82 டிகிரி முடிச்சுட்டு வந்தேன் சார். 86 தோட்டம் வச்சேன். இப்போ 25 என் மரங்கள்லாம் செம்மரம் தேக மரம்லாம் வெட்டிட்டேன். 40 வருஷத்தில்
1: மாமரம் மட்டும் அப்படியே இருக்குது.
0: மாமரம் மட்டும் அப்படியே இருக்குது சார்.
1: இப்போ நீங்கள் பெரிய ஒரு மாந்தோப்பு வச்சுருக்கிற பெரிய விவசாயி நீங்கள், உங்களுக்குலாம் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் உதவிகரமாக இருக்கா?
0: மழை சீசனில் பழையின்னு ஒன்று சார், ஃபுல் ஃப்ளைன்னு.
1: ஆமாம்,
0: அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருந்து நம்ம வேளாண்மை அறிவு நிலையத்தை வந்து பார்த்துட்டு அவங்க கொடுத்த ஐடியாவில் ட்ராப் ஒன்று வச்சோம் சார். அந்த ஃப்ளை ட்ராப்பு அது வச்ச பிறகு ஓரளவுக்கு 75% கண்ட்ரோல் வந்தது சார். இல்லைனா நாங்கள் வந்து அந்த பழத்தெல்லாம் எடுக்க முடியாது சார். அந்த ஈ வந்து முட்டை வச்சு புழுவாகிடும். அது ஒரு வாரத்துக்குள்ளே புழுவாகிடும். அதில் நிறைய பாதிக்கப்பட்டோம். வேளாண்மை அறிவு நிலையத்தில் வந்து இந்த சயின்டிஸ்ட்டுங்க பார்த்துட்டு இதை என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி ட்ராப் வச்சு கண்ட்ரோல் பண்ணோம் சார். அதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது இந்த வேளாண்மை அறிவு நிலையம்தான் திருவூரில்.
1: ட்ராப்புங்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரியாது?
0: அதுக்கு முன்னாடி தெரியாது சார். நாங்கள் பூச்சி மருந்து அடிக்க முடியாது. பழம் வந்து
1: பழம் சாப்பிட்ற பழம்
0: சாப்பிட்ற மக்களுக்கு அது பாதிப்பை உருவாக்கும். அதில் ரொம்ப திண்டாடி இருந்தோம் சார். இந்த வேளாண்மை அறிவு நிலையம் வந்து அவங்க பார்த்துட்டு இந்த போர்வூர்லேருந்து தான் சார் எங்களுக்கு ட்ராப்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த லூரு ட்ராப்லாம் அது கண்ட்ரோல் ஆனால் லட்சக்கணக்கில் அந்த ஈ வந்து ட்ராப்பில் உழுது சார். இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது சார். நாங்கள் எங்கள் ஏரியாவில் கண்ட்ரோல் இருக்குது.
1: உங்களுக்கு என்ன தண்ணி வசதிங்கய்யா?
0: தண்ணி வசதி வந்து ரொம்ப போர் தான் சார். ரொம்ப குறைவான தண்ணி வசதி தான். அதனால தான் ட்ரை லேண்டாக இருக்கிறதோடு தான் நாங்கள் இந்த மாதிரி மரப்பயிருக்கு
1: போயிட்டீங்க.
0: மரப்பயிருக்கு போயிட்டோம் சார். நெல் பயிர் வைக்கிறதுனா அது ஏரி பாசனத்தில் மழை பெஞ்சால் ஒரு போகம் பயிர் வச்சுக்குவோம்.
1: வசதி ஒரு போகம் தான்.
0: ஆமாம் சார்.
1: இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 போகம் 3 போகம் சாகு பண்ணுற விவசாயிகள் இருக்காங்க.
0: இருக்காங்க. இங்கே இந்த பக்கம் வந்து இந்த போர் வசதி தண்ணி வசதி இருக்குது சார். எங்கள் ஏரியாவில் இல்லை சார். நாங்கள் வந்து 500 போனால் தான் சார் தண்ணி.
1: காந்தி ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 9797 87 86 45 45 16 45 1616.
1: ஒரு 30-40 ஆண்டு காலமாக இந்த மாந்தோப்பு மாமர சாகுபடி பணி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் இருக்கும்.
0: கண்டிப்பாக இருக்குங்க சார். எங்கள் பையனும் வந்து இதிலே தான் சார் விட்டு நான் விவசாயத்திலே விட்டேன்.
1: பார்க்குறாரா?
0: பார்க்குறாரு.
1: சந்தோஷமாக இருக்குது.
2: என்ன பிள்ளை, திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவங்க மா சாகுபடி அனுபவங்களை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாங்கல்ல
3: செல்வி. நீ சொன்ன மாதிரியே இவர் மாம்பழங்களோட பேரை சொல்ல சொல்ல எனக்கும் அந்த மாம்பழங்களோட ருசி நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அடே அப்பா, எத்தனை வகையான மாமரங்களை பயிர் செஞ்சிட்டு இருக்காரு.
2: மாம்பழங்கன்னா யாருக்கு தான் பிடிக்காது? மாமரங்களை எப்படி பக்குவமா பராமரிச்சு அதிகப்படியான மாம்பழங்களை விளைவிக்கலாம்னு அருமையா எடுத்து சொல்லிட்டாரே.
3: ஆமா செல்வி, எங்க தோப்பை பராமரிக்க எனக்கும் கூடுதல் விவரங்கள்லாம் கிடைச்சிருச்சு. அத்தனையும் முக்கியமான தொழில்நுட்பங்களாகவும் இருந்துச்சுல்ல
2: வள்ளி. கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னா கூடுதலா எனக்கு மாம்பழங்க கொடுக்க போறேன்னு அர்த்தம், அப்படிதானே?
3: ஆஹா, அவசியம் தரேன். மாம்பழத்தை பத்தி நீ பேசி பேசி எனக்கும் இப்ப மாம்பழத்தை ருசிக்க ஆசை வந்துருச்சு
2: வள்ளி. அதுக்கு நீ மாம்பழ பருவம் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்.
3: ஏன் செல்வி, உங்கள் மச்சான் மீன்பிடி தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாராமே.
2: உனக்கு யாரு சொன்னா?
3: நம்ம ஊரில் நடக்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்குமா?
2: அது சரி.
3: அட, நீ தான் அதை பற்றி சொல்ல
2: வள்ளி. பிடிக்கிற மீன்களை ஏற்றுமதி செய்யலான்னு இருக்கோம்.
3: நல்ல விஷயந்தான். எங்கே ஏற்றுமதி செஞ்சீங்க?
2: பிள்ளை, ஏற்றுமதி செய்யலான்னு இருக்கோன்னு தானே சொன்னேன். பொருளை ஏற்றுமதி செய்யணும்னா அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் ஒவ்வொன்றா இப்போதான் செஞ்சுக்கிட்டு வரோம்.
3: அது என்ன வழிமுறைகள்?
2: அதாவது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி ஆகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தர கட்டுப்பாடு பற்றி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவங்க சொல்றத கேளு, உனக்கே புரியும்.
4: மீன் பிடித்தல்ல உள்நாட்டு தேவைக்கு அதிகமாக

0: பிடிக்கப்படும் மீன்கள் வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தர கட்டுப்பாடு ஏன் அவசியம், அந்த விளக்கத்தை சொல்லுங்கள் சார்.
1: இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீன் வந்து ஆழ்கடல்ல பிடிக்கும் போது அந்த மீன் வந்து சுத்தமா இருக்கும், தரமா இருக்கும், பல கைகளை கடந்து பல நிலைகளை கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அதை கிராஸ் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க. அதாவது வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு தீங்கு பொருட்கள் வந்து அதை சென்று அடைஞ்சி வந்துடும். அதே போல வளர்ப்பு மீன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சிறிய பரப்பளவுல இவ்வளவுதான் மீன் வளர்க்கணும், இறால் வளர்க்கணுங்கிற கட்டுப்பாடு இருக்குது. அதிகமான மீனை போட்டு அடைச்சு வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மீனுக்கு நோய்கள் உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்ப மீன் நோயிலிருந்து காப்பாத்துறதுக்காக மருந்துகளை கொடுப்பாங்க. இந்த மருந்துகள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மீன் உடல்ல தங்கும், அந்த மீனை சாப்பிடும் போது அவங்களை அறியாமல அந்த மருந்தையும் சாப்பிடுவாங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டிற்கு வரக்கூடிய மீன்கள் தரத்தையும் தாண்டி நமது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மனிதனுக்கு நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் இருக்கக்கூடாது, மனிதன் பயன்படுத்தக்கூடிய மருந்து மீனோட நோய்க்காக உபயோகித்திருக்க கூடாது, அதன் அளவு பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் நூத்திலயோ ஆயிரத்திலயோ இல்ல. அவங்க எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லியன்ல ஒரு பங்கு இருந்தா கூட அந்த பொருட்களை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நிராகரிச்சிருவாங்க. அதுக்காக பெரிய டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. மீன்களோட தரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மீன்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனத்தோட தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் படி அந்த கம்பெனி இருக்குதான் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க, வருஷம் வருஷம் ரெனியூவல் பண்ணுவாங்க.
0: சமீப காலமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் கடல் உணவுல முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து இறால் ஏற்றுமதி தான். இந்த இறால் ஏற்றுமதியில தர குறைபாடுகளோ பாதுகாப்பு குறைபாடுகளோ எந்தெந்த நிலைகள்ல வருது, அதை எப்படி தவிர்க்கலாம்?
1: கெட்டு போன மீனை நம்ம வந்து திரும்ப பேக்கு கொண்டு வரவே முடியாது. ஒரு மீனை வந்து கெடுறத தடுக்கவே முடியாது. ஆனா அந்த கெட்டு போற வேகத்தை குறைக்கலாம். வெளியோட வெப்பநிலை பொறுத்துதான் அதோட நொதிகளோ அதோட கிருமிகளோ அந்த மீனை கெட்டு போ செய்யும். அப்ப உடனே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா ஐஸ் போடணும். பனிக்கட்டியால அந்த மீனுக்கு முழுவதுமாக எல்லா மேற்பரப்புலையும் கூலிங் கிடைக்கிற மாதிரி வைக்கணும். ஒரு மீன் இருக்குது மேல ஐஸ் போட்டோம் அப்படின்னா கீழே ஐஸ் இல்லை அப்படின்னா என்ன செய்யும், மேல உள்ள பொருள் தான் டெம்பரேச்சர் குறையும், அடிப்பகுதி டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அது தரம் குறைஞ்சிரும். அதனால எல்லா இடமும் யூனிஃபார்மா சமமா கூலிங் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஐஸ் போடணும். அடுத்து பாதுகாப்பு குவாலிட்டின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதை கையாளுபவர்களும் கையாளும் பொருட்களும் மனிதனுக்கு நோய் உண்டாக்குற கிருமியிலிருந்து தூரமா இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இறால் ஆழ்கடல்ல பிடிக்கிறாங்க, குளத்துல பிடிக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கடற்கரையில உள்ள கடல் ஓரங்கள் உள்ள தண்ணியில கழுவுவாங்க. இந்த கடல் ஓரங்கள் உள்ள தண்ணிகளோட தரம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க இருந்து அந்த கிருமி தொற்றுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மீன்ல ஏலம் போடுவாங்க. ஏலம் போடும்போது கீழே தான் போட்டிருப்பாங்க, அங்கதான் நம்ம செருப்பு போட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப அதுக்குன்னு ஒரு டேபிள் மாலி வைத்து மீன் அப்படியே கொண்டு வந்து அப்படியே டாப்லயே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிருந்து அங்க கடத்தாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு கிளவுஸ் போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ற பாக்ஸ் எல்லாமே ஒரு மீனுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய பாக்ஸோ வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கழுவி காய வைத்து திரும்ப பயன்படுத்தணும். அதே பாக்ஸை வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ணிட்டு மாத்தக்கூடாது. அதாவது மீன்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடிய உபபொருட்கள் வந்து மீன்ல டச் ஆகக்கூடாது. இதை மனதில் வைத்து நம்மை பிடித்த இடத்திலிருந்து அறுவடை செய்த இடத்திலிருந்து அங்க போற வரைக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து மீனை வந்து பாதுகாக்கலாம்.
0: மீன்களின் தரம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த டிகிரி செல்சியஸ்ல தொடர் குளிரூட்டல முறையாக வைக்கணும், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
1: குளிரூட்டுதல் அப்படின்னாலே நம்ம ஐஸ் கட்டி பயன்படுத்துறோம். மீனை கிட செய்வதுக்குன்னே நொதிகள் இருக்குது, சூசைடல் பேக் அப்படின்னு சொல்றாங்க, லைசோசோம் பாடியில இருக்கும். இது பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேகம் அதிகமா இருக்கும். 0 டிகிரியில பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், ஆனா -18 பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா இருக்கும். -20 -40 -80 அப்படின்னு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். குளிர்விக்கிறது ஆயுட்காலத்தை தான் கூட்டுமே தவிர தரம் கெட்டு போறது நிறுத்தாது, கட்டுப்படுத்த முடியாது. -18 வைத்தனா 18 மாதங்கள் வைத்துக் கொள்ளலாம், அப்பனா 1.5 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா -80 டிகிரிலையும் நம்ம பதப்படுத்தலாம், அதுக்கு இன்னும் ஆயுட்காலம் அதிகம்.
0: எந்த ஒரு உற்பத்தி பொருளை நாம வந்து அனுப்பணும்னாலும் பேக்கேஜ் லேபிள் இது இரண்டும் ரொம்ப முக்கியமானது இன்றைய காலகட்டத்துல. அந்த வகையில லேபிளிங்கும் பேக்கேஜும் இப்ப உள்ள காலகட்டத்துல எந்த மாதிரி தேவைப்படுது?
1: ஒரு மீனை நம்ம வந்து அழகாக வெட்டி கிளீன் பண்ணி எல்லாம் வைத்ததுக்கு அப்புறமும் அதுக்கு அழகான ஒரு கவரை கொடுக்கும் போது வந்து இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, மைண்டுக்கு பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க வாங்கிட்டு போவாங்க. அதுல வந்து அந்த

0: உள்ள சத்து பொருட்கள் அது எங்க தயாரிச்சதுல ட்ரேசபிலிட்டி கோடு எல்லாத்தையும் வச்சு நம்ம கொடுக்கும் போது நல்லா இதா இருக்கும். இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. அது வந்து உறைபதன மீனுக்கு ஒரு வகையான பேக்கேஜிங் மெட்டீரியல் கொடுப்பாங்க, லோ டென்சிட்டி பாலியத்திலின் ரேப் கொடுப்பாங்க, ஃப்ரோசன் ப்ராடக்ட் அதாவது -18 உள்ளதுக்கு வந்து காட்டன் பாக்ஸ் கொடுப்பாங்க. காட்டன் வந்து கார்கேட்டட் பாக்ஸ்னா பாக்ஸ்ல வந்து காரிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா வேக்ஸ் கோட்டட் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா மீன் வந்து ஒரு நீர் சம்பந்தமானதுனால ஃப்ரீஸ் பண்ணாம தண்ணி இருக்கிறதுனால தண்ணி என்ன செய்யாது அந்த அட்டைப்பெட்டியை கெடுத்துறாது. அப்போ அதுக்காக வேக்ஸ் கோட்டிங் கொடுப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் காட்டன் வந்துருச்சு. அதாவது என்னன்னா பேப்பர் தான். ஏன் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃப்ரோசன் ப்ராடக்ட்ல பேப்பர் வந்து எளிதில் வெப்பத்தை கடத்தாது. ஒரு பேப்பர் பாக்கெட்ல வைக்கும் போது என்ன ஆகுனா உள்ள ஃப்ரோசன் ஆனது நம்முடைய வெளியே கையில கொண்டு போனா கூட ஈஸியா மெல்ட் ஆகிறது, உரிகிறாது. ஆனா இருந்தாலும் அந்த நீர் உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெழுகு கோட்டிங் கொடுக்கலாம், இல்லைன்னா லாமினேஷன் கொடுப்பாங்க. தெர்மோகோல் பாக்ஸ்ல மீனை வந்து எல்டிபியிலயோ ஹெச்டிபியிலயோ பாக்கெட்ல போட்டு உள்ள வச்சிருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு உள்ளே வந்து ஜெல் ஐஸ் வைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடை வச்சு அனுப்புவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பேக்கேஜிங் கொடுத்து அனுப்புவாங்க.
1: தரம் குறைந்த மீன் உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது எந்த மாதிரியான பின் விளைவுகளை நாம வந்து சந்திக்க வேண்டி இருக்குது?
0: இது அங்க போய் ரிஜெக்ட் ஆகுச்சுன்னா இது யாரை பாதிக்கும் அப்படின்னா முதலாவதாக நமது நாட்டின் பேரை பாதிக்கப்படும். ஆனா ஒரு நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க காசு கொடுத்து முதல் போட்டு வாங்கியிருப்பாங்க. திரும்பவே அந்த மீனவர்கள்ட்ட விவசாயிகிட்ட போய் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு அதனால உங்களாலதான் இந்த பிரச்சனை வந்துன்னு சொல்லிட்டு அவங்களால வாங்க முடியாது. அதுவும் போகாம ரிப்பீட்டடா இந்த மாதிரி ப்ராப்ளத்துல அவங்க மாட்டினாங்க அப்படின்னா வெப்சைட்ல என்ன பண்ணிருவாங்க அந்த நிறுவனத்துக்கு பேரை போட்டுருவாங்க. அவங்க கண்ட்ரில உள்ள வேற பையர் என்ன பண்ண மாட்டாங்க, அப்ரோச் பண்ண மாட்டாங்க, அவங்களோட மார்க்கெட் போகுது. அதனால நிறுவனங்கள் முடிந்த அளவுக்கு விவசாயிகளிடமோ மீனவர்களிடமோ ரொம்ப பாதுகாப்பாகவும் தரமாகவும் மீனை தாங்க அப்படின்னு சேலஞ்சிங் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
2: வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி ஆகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு பத்தி தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவங்க தெளிவான விவரங்களை எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
3: ஆமா, மீன்களை ஏற்றுமதி செய்யறதுல இம்புட்டு விஷயம் இருக்கா? மீன்களோட தரத்தை எப்படி பாதுகாக்கணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படி எல்லா நடைமுறைகளையும் சரியா தெரிஞ்சுகிட்டு பிறகுதானே மீன்களை ஏற்றுமதி செய்ய முடியும்.
3: நீ சொல்றதும் சரிதான், தரமான மீன்களை ஏற்றுமதி செய்யறது முக்கியமாச்சே.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
4: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
5: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை, உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
8: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் மற்றும் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்வார், மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரை இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் படிப்படியாக இந்த காகிதமில்லா நடைமுறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இடைத்தேர்தலில் தாவேக்கா பெற்ற வெற்றி மக்கள் அளித்த பரிசு என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நிலைமை குறித்து அவர் கவலை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு தாவேக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் பேலவன் செந்தில்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 இந்தியாவின் அனாகத் சிங்கும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கொரன்டின் டெனோலியை வென்றார். லாகோ

சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன் குமார் மற்றும் தனேஷ் காப் சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இதுவரை என் சி சவுந்தரவள்ளி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: நேரம் 8:43.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் நிகழ்ச்சி. டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: மணி 45 நிமிடம். ஆகாஷ்வாணி.

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9.

ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போறாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி. கும்பல்லக்கடி கும்பல்லக்கடி கும்பல்லக்கடி கும்மா, ஹை கும்பல்லக்கடி கும்பல்லக்கடி கும்பல்லக்கடி கும்மா கும்பல்லக்கடி.

மனத்தில் நாம் பாராத பெண்ணில்லே. அந்த மேலோகத்தில் இன்னும் பாராளத்தில் அங்கு உன் போ

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு

உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் பூட்டுவேன், நல்ல சீர் பூட்டுவேன், வண்ண பூச்சூட்டுவேன், புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன், பக்கம் காரோட்டுவேன், மெல்ல தாளாட்டு

0: பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என் பாயினி அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடே ராஜா. கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி. லேசா தொட்டா போதாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி.
1: நேரம் இரவு 9:19. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுர தென்றல்.

சிரிப்பு தொட்டால் போதும் நடிக்கிற நடிப்பு, தொட்டால் போதும் நடிக்கிற நடிப்பு, துணைக்கு வராது படிக்கிற படிப்பு.

0: நேரம் இரவு 9:22. நாம் இணைந்திருக்கிறோம் அக்காஷ்வாணி வானொலி நிலையம் மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல்.
1: இனி உலகம் எண்கை
2: நானும் கூட
1: சமீபம் பகைவர்கள் படித்து பேசுவார்கள், நண்பர்கள் உயர்த்தி பேசுவார்கள், காதலன் அனைத்து பேசுவார், காதலி அழைத்து பேசுவார்கள்.

நேரம் இரவு 9:25. நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதுரத்தென்றல், இது ஆகாஷ்வாணி மதுரை 1869 கிலோஹெர்ட்ஸில்.

நேரம் இரவு 9:29. இனி நாம் கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்களில் நம்ம என்ன யாரை பற்றி நம்ம பேசி அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தினோட பாடலை கேட்க போகிறோம் அப்படின்னா, நடிகை ஜெயந்தியோட பாடல்கள் தாங்க இன்றைக்கி நட்சத்திர கீதமாக நாம் கேட்க போகிறோம். சரி, நடிகை ஜெயந்தியோட பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய சென்னை மாகாணமாக இருந்த பெல்லாரி, அதாவது இன்றைய கர்நாடக மாநிலத்தில் கூட பெல்லாரி மாவட்டத்தில் தாங்க பிறந்தாங்க. 1945 ஜூலை மாதம் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய இயற்பெயர் வந்து கமலா குமாரி. அதோட அவர் நடித்த ஒரு திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டு வந்துருமா, வெள்ளி விழா திரைப்படத்திலேருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் இரவு 9:33. இன்றைய நட்சத்திர கீதங்களில் நடிகை ஜெயந்தியோட பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நடிகை ஜெயந்தி அவர்கள் வந்து கன்னடம், தெலுங்கு, தமிழ், மலையாளம், இந்தி மற்றும் மராத்திய மொழிகள் உட்பட 500 மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க. பல்வேறு விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. அப்படியே இந்த நிகழ்ச்சியோட ஒரு அழகான பாடல் அவர் நடித்த திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்தோம். மகிழ்ந்துருவோமா?

நேரம் இரவு 9:36 நேர்களே. நாம் இன்றைக்கு நட்சத்திர கதங்களில் வந்து நடிகை ஜெயந்தியோட பாடல் தான் கேட்டுட்டுருக்கோம். நடிகை ஜெயந்தி வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து இயக்குனர் பாலச்சந்தர் அவருடைய படங்களில் நீர்க்குமிழி, எதிர்நீச்சல் இந்த மாதிரி படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. மேற்கொண்டு வந்து இருக்கோடுகள், பாமா விஜயம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இதில் அடுத்ததாக வந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு வந்துடுவோமா.

நேரம் 9:41. நாம் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது நட்சத்திர கீதங்கள், ஆகாஷ்வாணி மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸில். நேர்களே, ஜெயந்தியோடு நடித்த அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் இரவு 9:49. நேயர்களை நாம் இணைந்திருப்பது நட்சத்திர கீதங்கள். இது ஆகாஷ்வாணி வானொலி மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் வரிசையில் இன்றைய நட்சத்திரமாக நாம் பாடல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஜெயந்தி, நடிகை ஜெயந்தியோட திரைப்பட பாடல்கள். நாம் கேட்டு மகிழ்ந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முடிவு திரைப்படத்தில் ஒரு அருமையான பாடல் கேட்டோம். அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய படம் பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணா நலமா திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல், இதோ காற்றலைகளில்.

நேயர்களே, இதுவரை ரசித்து மகிழ்ந்து கேட்டது நட்சத்திர கீதங்கள். இனி கேட்கலாம் அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக. இன்றைய நட்சத்திரமாக நாம் கேட்டு ரசித்தது நடிகை ஜெயந்தியோட திரைப்பட பாடல்கள் தாங்க.

நேரம் இரவு 11 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெட்ஸ். இனி கேட்கலாம் நாளை ஒழிக்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 6 மணிக்கு ப்ரோமோ சஞ்சிங்கிள்ஸ், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள், 6:15 புக்தி மாலை, 6:15 ஒரு சொல் கேளிர். இன்றொரு செய்தி, அறிவிப்புகள் கூட்டுறவு வேளாண்மை பட்டயப்படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்கிறார் மாணவி பொன் விசாலி அவர்கள். 6:45 மாநில செய்தியில், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளில் சைனசைடிஸ் குறித்து விளக்கமளிக்கிறார் டாக்டர் ப ராஜசேகரன் அவர்கள். 7:30

0: இன்றொரு தகவல் வழங்குவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தன்றல், 8 மணிக்கு மதுரத்தன்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 சக்தி உலா, 8:45 மதுரத்தன்றல், 9 மணிக்கு இசைப்பெட்டகம், 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுரத்தன்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரம், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 தேசபக்தி பாடல்கள், 1:15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேரடி ஒளிபரப்பின் நிறைவில் மாலை 4 மணிக்கு பெண் ஒன்று கண்டேன் நாடகம் எழுதியவர் பாம்பே கண்ணன் அவர்கள். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், 5:30 கிராமிய தென்றல். இதில் மதுரை மாவட்டம் கீரத்துறை வி மாரிமுத்து குழுவினர் வழங்கும் நவராத்திரி குறித்த மேடை நாடகம் பாடல்கள் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தன்றல், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:35 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். கத்திரி சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பட்டணம்பட்டி சேர்ந்த லக்ஷ்மணன் அவர்கள் தரும் நேர்முகம் பகுதி 1, வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, இவை விடைபெறும் முன் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தன்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தன்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு ரவிவாஷி அகில் பாரத சங்கீத சபா டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 நாளை ஒளிபரப்பானது நிறைவு பெறும்.
1: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது, அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சிட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
5: The news read by Ashish B. Abraham. External Affairs Minister Dr. S. Jaishankar has called for reform of the UN Security Council, saying India and Africa cannot remain underrepresented in global decision-making. Addressing a gathering at the Adwa Victory Memorial Museum in Ethiopian capital Addis Ababa, Dr. Jaishankar called for fair African representation in both permanent and non-permanent membership and recalled India's efforts during its 2023 G20 presidency to secure permanent membership for the African Union.
6: India and Africa cannot remain unrepresented in global decision making. And that is why India worked resolutely during its G20 presidency in 2023 to secure a permanent membership for the African Union. This decade has seen the UN slide steadily into irrelevance, helpless in the face of major challenges. Our objective is not merely to add more seats around an old table. It is to make global governance more democratic, more responsive, and more representative. And in doing so, make the United Nations itself more capable and more credible.